0: இங்கே இருக்கீங்க. ஒண்ணு
1: யாருமே தெரியாது, என்னமோ பழகுன மாதிரி வந்து பேசுற. யார் ராமி?
0: என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதுனே? உங்களை பத்தி இந்த ஊர் உலகத்துக்கே தெரியுமே. பையன் கொஞ்சம்
1: வச்சுங்கண்ணே. என்ன பத்தி தெரியுங்கிற வேலை வாங்குற? நான் சும்மாவே இருப்பேன், உனக்கு தெரியாதா?
0: நீங்க சும்மாவே இருங்கண்ணே. இந்த பையன் மட்டும் இங்க இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துல பெருமாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வருவேன், அவன் பணத்தை வச்சுட்டு இந்த பையன் எடுத்துட்டு போயிருவேன். அப்புறமா நான் வந்து பணத்தை எடுத்துட்டு போயிருவேன்.
1: அப்படியா? சரி, நான் எப்ப திரும்பணும் அப்பதான் பாத்துக்கிறேன். பரவாயில்லையா?
0: அப்படி ஆகட்டும், அப்படி ஆகட்டும்.
1: நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம், இருக்கட்டும். அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்?
2: அண்ணே, இவன் யாரா? அண்ணே, அண்ணே, நான் தானே பெருமாள்.
1: என்னடா
2: அண்ணே, எல்லாரும் சொன்னாரு இந்த பணத்தை வச்சுட்டு பைய எடுத்துக்க சொன்னாரு.
1: ஓ, அந்த பெருமாள் நீதானா?
2: என்ன
1: செக் பண்ணிக்க,
2: உங்க மேல நம்பிக்கை இருக்குண்ணே.
1: அட, அறிவு கிட்ட வழுக்க பயல. அந்த மாதிரிலாம் யாரையும் நம்பாதா? ஏதா இருந்தாலும் கரெக்டா செக் பண்ணிக்கணும்.
2: சரி
1: பாரு, கரெக்டா இருக்கா?
2: கரெக்டா இருக்குண்ணே.
1: என்ன பொட்டலாம்?
2: கஞ்சா பொட்டலாம்.
1: கஞ்சாவா?
3: எத்தனை
1: நாளா நடக்குதா?
2: அண்ணன் ரெண்டு வருஷமும் இங்க உட்காந்தா விக்கிறாரு.
1: நான் வித்துல நீ எப்படா பாத்த?
2: ஒரு தடவை வந்தா எல்லாம் பழகி பண்ண வாங்க.

ஓட விட்டு துடிக்கும் ஏழை நெல்கை நெல்கை அடக்கி தூங்க விட்டு நடிப்பதென்ன கொஞ்சம் நடந்து வாடி சிட்டு அடி வாடி என் சிட்டு அடடா.

0: என்னங்க இவ்வளவு கிட்ட உட்காந்து என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
1: சுகிசிவம் பேசிக்கிட்டு இருந்தாரு.
0: உண்மையை சொல்லுங்க.
1: எஃப்டிவில பொண்ணுங்கள்லாம் வரிசையா வந்துகிட்டு இருந்துச்சுங்க.
0: ரொம்ப அவசியம். இந்தாங்க.
1: என்ன எனக்கு நீ 100 ரூபா கொடுக்குற?
0: இன்னைக்கு எங்க அப்பா ரிட்டையர் ஆறாரு.
1: அப்பாடா, ரிட்டையர்ட் ஆயிட்டாரா? இனிமேலாவது வேலை செய்யற ஒரு இளைஞனுக்கு அந்த வேலை கிடைக்கட்டும்.
0: பிரச்சனை வேண்டாம், முதல்ல போய் ஒரு நல்ல ரோஜா மாலையை வாங்கிட்டு வாங்க. ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் போய் அப்பாவை பாத்துட்டு வந்துடலாம்.
1: எதுக்கு எதுக்கு?
0: என்ன பண்றது, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படியேதான் சாக்கு சொல்லிதான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு.
2: சரி சரி, ஃபீல் பண்ணாத. ஒரு குழந்தை பிறந்தா கூட தான் பிரிஞ்சிருக்கிற சொந்தம் எல்லாம் சேர்ந்துரும்னு சொல்லுவாங்க.
0: இது கொண்டு குறைச்சல இல்ல, போய் மாலை வாங்கிட்டு வாங்க, போங்க.
1: 5 நிமிஷத்துல வந்துடுறேன், மாலையை போட்டுற வேண்டியதான். 100 ரூபாய் கிடைச்சிருக்கு, இதை போய் மாலை வாங்கி வேஸ்ட் பண்ணணுமா? வேண்டாம், ஒரு பாடியில இருந்து இன்னொரு பாடிக்கு மாலையை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
2: டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா, பெரிய மனுஷன் செத்து இருக்கான், ஆடாம போனீங்கன்னா அந்த ஆள் கட்ட வேகாதரா, குத்துக்கடா. ஐயோ, எப்படி வாழ்ந்தவர் இப்படி போறாரு? அவரு மேல இப்படி வெயிட்ட போடாதீங்கடா, பூ போற எடுத்துட்டு போங்கடா போங்கு போங்கடா போங்கு.
0: இப்பதான் உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்க.

0: எளியற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற வெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா சரிகிற ஒரு பித்த

0: விட்டுட்டு
1: ரொம்ப குஷியோ.
0: லவ் ஓகே ஆயிடுச்சுல?
1: உனக்கு ஓகே ஆயிடுச்சு, எனக்கு ஓட்டை ஆயிடுச்சு.
0: எப்படிரா
1: தன்னுடைய லவ்வுக்காக ஒரு அப்பாவிய அடமானம் வச்சுட்டு போனமே, அடமானத்துக்கு இருந்தவன் என்னான கொஞ்சமா நினைச்சு பாத்தியாடா? நினைச்சு பாக்குறியா? எப்ப டேய் போற இடத்துல ஒரு பின்பக்க வாசல் இருந்தா அப்படியே புரிஞ்சு ஓடிடுறதா? அஞ்சு இஞ்சு உள்ள விட்டு இறக்கிட்டாண்டா. சாரி,
0: ஐ அம் சாரி.
1: ரீ எதுக்கு முனையா?
0: நெஞ்சினில் நிறைந்தால் மூச்சி நிற்க என்ன?
1: பெஸ்ட் ஆஃப் லக்.
0: தேங்க் யூ.
1: தங்கச்சி கொஞ்சம் கலங்காப்பி போடுமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாத்தா டாப் கிளாஸா இருக்க, இப்படி லோ கிளாஸா நடந்துகிட்டு இருக்க, அசிங்கமா இல்ல உனக்கு?
2: என்னது
1: வேலுவ, நீ லவ் பண்றியா? ஆமா, இந்த விஷயம் உக்காலுக்கு தெரியுமா?
2: தெரியுமே. சரி, நீயும் லவ் பண்ணிக்கோ சொல்லிட்டா.
1: வெக்கம் கிட்ட குடும்பமா இருக்கு, நான் என்ன பண்ணுவேன்? மனுஷன்
2: கூப்பிடல.
1: ஒண்ணு
3: போட்டு போ.

மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, நம்ம ஒரு சிங்க

0: அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூட குள்ள தூங்குவான். சரி இப்ப நான் மேட்டருக்கு வரேன் வாங்க. இப்ப கூட குள்ள இருக்கிற பாம்பு தானா வெளியே வந்து முட்டையை குடிச்சிட்டு தானாவே உள்ள போய் தூங்குவான். இந்த அதிசயத்தை நீங்க பாக்க போறீங்க.
1: என்னையா ஓவரா பேசுறான, தவிர பாம்ப வெளியே வர மாட்டேங்கிறானையா?
2: காலையில இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியே பாப்போம்.
0: ஜக்கம்மா, அவன் உன்னை அவமானப்படுத்திட்டான், அவன ரத்த கக்கவை. ஜெய் ஜக்கம்மா. இதுக்கு நீங்க யாரும் பயப்படாதீங்க. ஜக்கம்மா அவன் மதிக்கல, அவ கோபத்துக்கு ஆளாயிட்டான்.
1: கேள்வி கேட்டதுக்கே ரத்த கக்க வச்சுட்டான். நம்ம வாய் வேற சும்மா இருக்காரா சாமி? இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டிதான்.
3: கூட்டத்துல பச்சை சட்டக்கார எஸ்கேப்
0: ஆகிறான். மகாசலங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா, எல்லா ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். அதனால உங்க பையில இருக்கிறது கையில் இருக்கிறது எல்லா இடத்துல கீழே போடுங்க. போகும்போது சக்கமா திருப்பி தருவாங்க. போடுங்க ஐயா, ஐயா போடுங்க, போடுங்க ஐயா.
1: என்னடா சொல்லி வாய் முள்ள அள்ளி வீசிறாங்க. அப்ப நம்மளும் போட்டாதான் மரியாதை போடுறது.
0: எல்லாரும் காசா போட்டாச்சா?
2: இல்ல,
0: ஏன்
2: பச்சை சட்டக்காரன் ₹1 போட்டு ₹600 பாக்கெட்ல வச்சுக்கிட்டான்.
1: ஆஹா, பையில இருந்து 600 கரெக்டா சொல்லிட்டானே.
0: பணத்தை மறைக்கிறவன் ரத்தம் கக்கிச்சாமா.
1: மறுபடியும் அதே சொல்றானே.
4: போடியா, போகும்போது வாங்கிக்கலாம்.
1: நீ எவ்வளவு போட்ட?
4: நான் தான் என் வாயில இருந்து 10 ரூபாய் போட்டல.
1: ஐயா, 10 ரூபாய் போட்டு விட்டு நீ 600 ரூபாய் போட சொல்லி அடிக்கி.
4: எனக்கு என்ன, நீ ரத்தம் கக்கி தான் சாக போற?
1: ரத்தம் கக்கியா? என்னடா ரொம்ப பயமுறுத்துங்க என்ன. ஐயா கொடுத்த காசுலடா அது.
0: இது சுடுகாட்டுல வச்சு ஜக்கம்மா மூலியமா மந்திரிச்ச தாயத்து. இது சாதாரண தாயத்தில்லை. எங்க 10 ரூபாய்க்கு மேல கொடுத்தவங்க கைய நீட்டுங்க. இது ஈயத்துல செஞ்ச தாயத்தில் தலைச்சாம்புள்ள தலையில மைய எடுத்து அதுலே தயாரிச்ச தாயத். இந்த தாயத்தை கையில கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணி கூட நீங்க சுடுகாட்டுக்கு போகலாம்.
1: நாங்க ஏண்டா நடுச்சாம்பத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? வந்து நின்னது குத்தவாடா. இருந்த காசையும் புடிங்கி புட்டு சுடுகாட்டுக்கு வேற போகணுங்கிறானு. இவனாச்சு எதிர்த்து கேள்வி வைக்கிறீங்களா? ஐயா,
4: எவன் ரத்த கைக்கு சாவது?
1: யாரா
4: யாரா இருந்தா உனக்கு நான் மூடிக்கிட்டு வேடிக்கை
1: படுறா. அகராதி பிடிச்ச பைபிள் எல்லாம் வந்து நிக்கிறாங்களே, பேசப்படாதாடா.
0: இந்த பையன் எழுப்பிடலாமா?
1: ஆமாங்க பாவம், யாரு பத்த பிள்ளைன்னு தெரியல, பொசுக்குன்னு கோவப்பட்டுக்க ரத்தம் கக்கி கிளம்பிட்டான். அனுப்பிடுங்க வீட்டு போட்டோம்.
0: இவனை எழுப்புறத பத்தி பிரச்சனை இல்ல. இவன் எழுந்திருச்சு யார் மூஞ்சில முழிக்கிறானோ அவன் குடும்பமே ரத்தம் கக்கி தாங்க. பரவாயில்லையா,
1: குடும்பமே வா. அப்ப என்னதான் பண்றது?
0: அப்படியே கூட்டமெல்லாம் கலைஞ்சு போங்க. இந்த பையன் நான் எழுப்பிக்கிறேன். போங்க போங்க
1: போங்க.
0: எல்லாரும் போயிட்டாங்க. நீ இன்னும் போலயா?
1: எங்கிட்ட போறது? பசு கூட காசு இல்ல. இந்த மாதிரி 600 ரூபாய் போட்டிருக்கேன். 1 ரூபாய் வேணாலும் நீ வச்சுக்க. அந்த 600 கூட ஐயா காசு வைவாடுறா.
0: எக்கமா கிட்ட போட்டது போட்டதுதான், திரும்ப வராது.
1: என்னடா பைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற, காசை குடுறா.
0: இவன் ஏந்திரிச்சா ரத்தம் கக்கி சாவே.
1: ரத்தம் கக்கி செத்தாலும் பரவாயில்ல, காசோட தான் சாவேன். குடு.
0: போமாட்டேன்.
1: என்னடா மியூசிக் எல்லாம் குடுக்கற
0: பத்திரி ரைடு வாட்சா பத்திரி சி.
1: இங்க பாரு, கெட்ட வார்த்தையில பேசாத.
0: பிரஜால் பத்திரி டமா, பீனா பத்திரி கமாய்.
1: ஏய், நானும் பேசி போடுடா.
0: இசாப்பா பேச வளாக்கா ஒயக்கா. ஐ எம் எஸ்பிக்கா. ஐயோ
1: ஏய், என்ன நாயெல்லாம் கிளம்பிருச்சு ஐயா.

0: ஜெகன் மோகனி படத்தை நான் பயத்தோட பார்த்தா நீ ஜெயமாலனோட இடுப்ப பாத்துட்டு சம்ம ஸ்ட்ரக்சர் சொன்னால் தானே நேத்து
1: உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல.
2: மச்சி எம்டி வராரு.
0: என்ன விலகி தெரியாம பூதம் வருது?
3: ஹே டான், யெஸ்டர்டே மேரேஜ், டுடே ஐ கம்.
1: சார், ப்ரொஃபஷன் இஸ் மை ஃபர்ஸ்ட் வைஃப் சார்.
3: சூப்பர் மா. 5000 இன்கிரிமெண்ட். ஓகே.
1: தேங்க் யூ சார், வாங்கிக்கிறேன்.
0: ஏய், 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சா அங்க வேலை செய்யாம போய் 5000 ரூபாய் இன்கிரிமெண்ட் இங்க வந்து வேலை செய்யற?
3: டான், யெஸ்டர்டே நைட் வாட் ஹேப்பன்?
0: முடி ஓட்டின முள்ளமன்றி சொல்ல மாட்டேன்.

தளிர்மேனியில் விரல் பட்டதும் குளிர் போனதே, குளிர் போன

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: அப்ப நீ எங்க கூட பெங்களூருக்கு வரலையா?
1: ஏனோ இதோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் போற மாதிரி இப்படி டீ கண்டஸ்ட் பண்ணிட்டு இருக்க.
2: ரே, நீங்க தானடா புது வேலை பெங்களூரு இன்டர்வியூ போய் சொல்லுங்க. தண்ணி போட்டு வளர்த்துட்டீங்க.
3: ஆமா, புது
4: வேலை. நீ சொல்றதும் கரெக்டாங்கண்ணா. புது வேலை, பொது இடம். சரி, புது இடம். உன் வைஃபைய மறந்துடணும்
1: பாத்துக்கோங்க.
2: என் பொண்டாட்டிய மறக்கிற எந்த வேலையும் எனக்கு வேணாம். அது செய்யறதா இருந்தா நான் கனடாவிலே இருந்து செஞ்சிருக்க மாட்டேன்னா. ஐம் கோயிங்.
1: இரு, சும்மா தலையிட்ட பாப்படுறோம். கன்ஃபியூஸ் ஆறா நீ வாமாச்சா.
0: குட்டி சரக்கு,
2: குட்டி சரக்கு.
0: எதுவும் ஆகட்டும், ஒன் ஃபார் த ரோட்.
2: என்னடா சொல்றீங்க? இன்டர்வியூ போயிட்டு இருக்கோம், அங்க போய் வாய் கொள்ளறது கேள்விகள் கேட்டாங்க.
0: அங்க என்ன கேள்வி? இன்ஃபேக்ட் பேச்சு கூட டைம் இருக்காது, மூச்சு முட்டுமே.
2: என்னடா சட்டை இருக்கிற?
0: இதெல்லாம் போட்டுது எப்படி? எங்க இந்த மாதிரி பெனியன் பர்முடா ஃப்ரீயா இருக்கு. அவுக்கு அவுக்கு அவுக்கு அவுக்கு.
2: இது அவுத்துட்டு நான் என்ன பண்றது? பாவீங்களா, இதான பிளான்.
5: ஆமா ஜாமி,
2: நான் வண்டியில ஏறும்போதே நினைச்சேன் என்னமோ இடிக்கிறே.
1: ஐயோ, வாயா
6: கூலி மிச்சம்
4: காலம்
6: எல்லாரும் ஆத்துக்காரிட்ட போய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். உங்களை தவிர
2: பாருங்க. என் ஒய்ஃப் கிட்ட நான் போய் சொல்லணும்னு நினைச்சா சொல்ல முடியாது சார். ஏன் சொல்லுங்க?
6: நான் எப்படி சொல்ல முடியும்?
2: உங்களாலே சொல்ல முடியல, அப்புறம் நான் எப்படி சார் சொல்ல முடியும்? தவிர நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டனால ரொம்ப தொலைவில் இருக்காங்க. சொன்னாலும் காதல் விடுகாது. ஆக நான் ஏதாவது சொல்லணும்னா நாலு பேர் சேர்த்து வைக்கணும். அந்த நாலு பேர் தான் இவங்க.
6: அஞ்சு பேர்
2: இல்ல, என்ன சேர்க்காதீங்க. என் ஒய்ஃப் தானே பிரிஞ்சு போனதே.
6: அப்ப ஆறு பேர்.
5: ஆறாரு
6: நான் தான். உங்க ஒய்ஃபோட உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் பெங்களூர் வரப்படாதா?
4: விடாது மாமா, வயசான காலத்தை ஏன் சமப்பறேள்
6: மாப்பிள? நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஆத்துக்காரிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுத்துட மாட்டேன். நீங்க தைரியமா இருக்கோ, நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். வாங்கோ.
1: சாரி மாமா, கார்ல இடமே இல்ல.
6: இவ்வளவு பெரிய வண்டி தம்மாத்தோட இடம் கிடைக்காத. நீ கவலைப்படாதீங்க, நான் பிடிச்சுக்கிறேன். வண்டியில ஏசி இருக்கோம்.
1: இருக்கு.
6: என்னது, நான் மாத்திரமா போயிட்டு இருக்கேன், நீங்க டாடா காட்டுறேன். எல்லாரும் அழைச்சிட்டு போற, வாங்கோ. சின்ன வயசுல நானும் பிக்கில் அடிப்பேன், ரொம்ப நல்லா அடிப்பேன். இப்ப அடிச்சா வெறும் காத்தா வருது.
1: மாமா, உங்க சின்ன பொண்ணோட வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, எங்கேன்னு சொன்னா இறக்கி விட்டுருவேன்.
6: விளையாடுறியா? ஆத்துக்காரியோட சேர்க்க வேணா?
2: யார் என்னையா? என் ஒய்ஃப் இப்ப பெங்களூர்லயே இல்ல.
6: இல்லையா? அப்புறம் ஏன் பெங்களூர் வரைக்கும் வந்தாள்?
1: உங்களை டிராப் எடுத்துக்குதான்.
2: உங்களை டிராப் பண்ணிட்டு பெங்களூரையும் தாண்டி டீப் இன்டீரியர் கர்நாடகால, அது ஒரு கன்னடத்துல பேர் வரும், என்னடா அது, மலை மேல
1: செம்மன் குண்டி.
6: செம்மன் குண்டியா? அது சிக்மங்களூர் பக்கத்துல இருக்கு.
2: இருக்குது இல்ல?
6: ஆமா, இது வரைக்கும் சொல்லவே இல்ல.
2: அது தோணல.
6: தோணலையா?
2: உங்களுக்கு கேட்கணும்னு தோணலங்கிற.
6: ஆத்துக்காரி என்ன பண்றா?
2: அவ ஒண்ணும் பண்ணல பாவம், அவ பாட்டுக்கு
4: பாட்டு கிளாஸ் நடத்திட்டு இருக்கா.
6: ஓ, நன்னா பாடுவாளோ?
2: பாடுவாங்க, ஆடுவாங்க.
6: ஓ, பாடிண்டே ஆடுவாளோ?
2: அது மூச்சு வாங்கன்னு அது மட்டும் பண்றது இல்ல.
4: ஆமா, விதான் தோத்து வந்துருத்து இறங்கிடுங்க.
6: போய் புண்ணு சாப்பிடுறேன். அதான் கெப்பன் முண்டிக்கு போவோம்.
0: ஓகே போட்டி போட்டி
6: திருப்பிடாத.
2: ஓட்டுறேன்
6: பாய்.

ஆவி பறக்கும் டிக்கட அவ வந்ததனாலே.

0: மச்சான், நல்லா சோலாபுரி மாதிரி ஊதி போயிருந்தீங்க, திடீர்னு பார்த்தா சுருங்கி போன பானிபூரி மாதிரி ஆயிட்டீங்க.
1: டயட்ல இருக்கேன்.
0: ஆ, வெரி குட்.
1: அப்பா
2: மாப்ள, வெளிநாட்டுல ஒரு கண்ணாடி விக்கதாமே, அத போட்டு பார்த்தா டிரெஸ் இல்லாம தெரியுமாமே.
0: அத வெயி, இப்ப என்ன உனக்கு டிரெஸ் இல்லாம தெரியும் தானே? எல்லாத்தையும் அவுத்து போட்டு பியூரோ கண்ணாடி முன்னாடி போய் நில்ல, தெரியும்.
3: எல்லாமே தமாசா போச்சு. என் பொண்ணு லவ் மேட்டர் வெளில தெரிஞ்சதுல இருந்து ஊர்ல ஒரு பாய் என்ன மதிக்க மாட்டேங்கிறான். என் குடும்ப கௌரவத்தை நீங்க தான் மாப்பிள்ள காப்பாத்தணும்.
0: கவலைப்படாதீங்க மாமா, பொண்ணு பத்திட்டா நம்ம தான் உஷாரா இருக்கணும். பொண்ணு சைக்கிளும் ஒண்ணு பூட்டி வைக்கல, எவனா ஓட்டின்னு போயிடுவான். நீங்க கல்யாண பத்திரி அடிங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அதான் ஓகே சொல்லிட்டேன், அப்புறம் மச்சா காமெடியா
4: பாக்குறேன். நம்ம சொந்தத்திலயும் இவ்வளவு அழகான பொண்ணுங்களா இருக்காளுங்களா? மாலையை கழுத்துமா உட்காந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க்கெட்ல
1: இருக்காங்க.
0: கை காமிச்சா தப்பாயிராது.
1: சம்பிரதாயம் கை காட்டுங்கோ.
0: சம்பிரதாயமா? அப்ப காமிச்ச வேண்டியதா? ஹாய், ஹலோ.
1: அச்சோ, அங்க இல்ல, இங்க காட்டுங்க.
0: என்ன மச்சான் ரகசியமா இங்க வரையும் கேக்குது?

0: மருதமலை
1: சார்,
0: இப்ப பேங்க் திருட்டு கேஸ்
1: சார்,
0: இன்னைக்கு 11 மணிக்குள்ள கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணனும். ஜாக்கிரதை அழைச்சிட்டு போ. நான் பின்னாடி உட்கார்றேன்.
2: ஒரு நிமிஷம்.
1: என்ன ஐட்டயா?
2: இன்ஸ்பெக்டர் சார், ஒரு அக்யூஸ்ட என்னைய மாதிரி மேலதிகாரிய நம்பி அனுப்பாம நேத்து வந்த இம்பிட்டுக்காண்ட பையனை நம்பி அனுப்புறீங்களே, அப்ப சின்சியாரிட்டிக்கு சீனியாரிட்டிக்கு என்ன சார் மரியாதை?
0: யோ, நீ சொதுப்பிடுவியா? உனக்கு கோர்ட்டுக்கு ராசியே கிடையாதுயா? இவரே அழைச்சிட்டு போட்டியா?
3: அதெல்லாம் முடியாது. நான் ஏட்டையா கூட தான் போவேன்.
1: ஓய், என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி அவர் கூட தான் போற, இவர் கூட தான் போறேன்னு அனுப்பிடுகிற? யார் கூட போனாலும் நீ கோர்ட்டுக்கு தான்
2: போவே. ஷட் அப், நீ பேசப்படாது. ஒரு அக்யூஸ்டுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவன் என் கூட தான் வரவே நட முடிப்பான்.
0: யோ, உன் பேச்சு ஸ்ட்ராங்கியா, ஆனா உன் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கியா. இவரே அழைச்சிட்டு போட்டியா?
2: சார், உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா அந்த பையனை வேணா என்கூட அனுப்பிங்க.
0: யோ, கூட போயிட்டு வாயா.
2: அது என்னப்பா விளையாட்டு? போட்டு மேலே போற.
1: ஏட்ட அழுகிறீங்க?
2: அழுகிறனா? நான் கடமையில கண் கலங்கினதாக சரித்திரமே கிடையாது. அதையும் மீறி கலங்கினா நான் கடமை தவறிட்டேன்னு அர்த்தம்.
1: அப்ப அழுதது யாரு?
3: அழுதது அவர் இல்லட்டா?
1: ஏண்டா அழுகிற?
3: ஜெயிலுக்கு போனா என்ன பெத்த தாய பாக்க முடியுமோ முடியாதோ, அப்படியே பாத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு நினைச்சா அது இனிமே நடக்காது
1: போலதான் பேசுற.
2: ஹலோ, இப்ப அழுதது அவ இல்ல.
1: ஒரு
2: உயர் அதிகாரிய மதிக்காம ஏத்து பேசுறா ராஜா?
1: நான் என்ன
2: சொல்றேன்? பெத்த தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும். இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும். இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விளங்க வச்சுட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விளங்க அவுத்துடு.
1: வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
2: ரிஸ்க் எடுக்கறதுல எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: ஏட்டையா, நான் சொல்றது
2: சடப் யுவர் ப்ளடி மவுத் அண்ட் ரிலீஸ் ஹிம் எவ்ரி ஆர்ட்.
1: போடாடி.
2: டேய், ஏ அழுகுற? உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாதரா, தைரியமா போ. நீ திரும்ப திரும்ப என்னால தாங்க முடியாதரா.
3: போயிட்டு
2: கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான். தாய்ப்பாசத்துல நம்மள மிஞ்சினா இருப்பான் போல் இருக்கேன்.
1: ஏட்டையா, கோர்ட்டுக்கு லேட் ஆயிட்டு இருக்கு, கூட்டு வாங்க போய். அவன
2: தாயும் பிள்ளையும் பிரிக்கிறதுல அவ்வளவு சந்தோஷம் உனக்கு? சர்வாதிக என்ன கதவை தொந்தா ஒரே வெட்டு வழியா இருக்கு. நம்பி அனுப்பினே. ஒரு டைப்ப பாக்குறானே, சும்மாவே யூட்டன் போடுவான். நல்ல வேலை, நம்ம ஒரு பெரிய அதிகாரிகனால ஆப்பாயிட்டான்.
1: அறிவிருக்கு அவனுக்கு பொறுக்கி புறம்போக்கு. வயிற்று சொல்றதானே திக்கிற? படிக்காத முண்டோன்னு சொல்லி கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொன்னேன். கோட்டை விட்டுட்டே தமிழ்நாட்டுல ஒரு அக்யூஸ் கட்டிபிடிச்சு அழுத ஒரே ஒரு போலீஸ் ஆபீசர் நீதாண்டா. இதுல தப்பு தப்பா என்னமா வேற சொல்ற? என்ன நம்ம பேசுவே? பேசுறான், ஏதாவது பேசுறான். என்னடா அப்படி முறைக்கிற? என்ன முறைக்கிற? என்னடா திருட்டு மொழி பிடிக்கிற? உங்ககிட்ட என்னடா பேச்சு? வா, இன்ஸ்பெக்டர் சொல்றவா.
2: ஐயோ, எப்பா எப்பா, வேணப்பா வேணப்பா வேணப்பா,
1: ஆட அங்க வந்து சொல்றா.
2: வாடா, நான் புடிச்சு கஞ்சிர வேணப்பா, அங்க போய் சொல்லா. நான் கேளுப்பா, நான் சொல்ற கேளுப்பா. உனக்கு நான் ஒருக்கா ஒரு நாள் மாமூல் வாங்கி பிரியாணி சாப்பிட்டப்ப லெக் பீஸ் பூரா நீ தின்னு எனக்கு குஸ்கா மட்டும் கொடுத்த. வளரபிள்ள ஆச்சு திருட்டு பொண்ணு பேசாம இருந்தனே, அதுக்கு நீ காட்டுற விசுவாசமா இது?
1: ஏய், தப்பிச்சு போயிட்டா என்னடா பண்றது?
2: இப்ப நீ இன்ஸ்பெக்டர் போய் எவ்வளவு மேட்ச் பண்ணுமோ அவ்வளவு மேட்ச் பண்ணுப்பா. நான் எங்க இருந்தாலும் சோலாவா போய் தூக்கிட்டு வந்துடுறேன். என்ன நம்புப்பா?

0: அவன் ஒரு விஐபி. ஆம், வேலையில்லாத பட்டதாரி.
1: சார் சார், கிரிக்கெட் ஸ்கோர் எவ்வளோன்னு தெரியுமா?
2: தெரியும். அசாருதீன் 250, ஜடேஜா 350, அஜய் சர்மா 150.
1: இவ்வளோ ரன் அடிச்சிருக்காங்களா?
2: அத்தனை கோடி அடிச்சிட்டாங்கடா. கையை நீட்டு கூப்பிடுற, போன் படத்துக்கே வர்றேன்.
3: ஏன்பா, இந்த வேலைக்கு எவ்வளவு லஞ்சம் கொடுத்த?
4: ரொம்ப முக்கியம், போய் பீரோல உட்கார்.
2: ஏண்டா, மத்தவன்லாம் சீட்ல உட்காந்து படம் பாத்துக்கிட்டு இருக்கான், நான் மட்டும் பீரோல உட்காந்து படம் பாக்கணுமா? உனக்கு எவ்வளவு எகத்தாலும் வேலை இல்லாதவன்னா உனக்கு அவ்வளவு இழிச்ச பாத்திரமா போச்சா?
4: இல்ல சார், பீரோன்னா பி வரிசையில மூணாவது சீட்ல உட்காருங்க சார்.
2: ஓ சாரி, உள்ள உள்ள சவுண்ட்ல உன் சவுண்ட் கேக்கலப்பா. டிடிஎஸ் போல இருக்கு, சைட்ல இருந்தெல்லாம் சவுண்ட் வருது.
5: படம் பாக்க வந்தீங்களா?
2: இல்ல, ஃபைல்ஸ் ஆபரேஷனுக்காக வந்திருக்கிறேன்.
5: எங்க வேலை பாக்குறீங்க?
2: மதுரையில கலெக்டரா இருக்கிறேன். இன்ன என்னையா, வேலை இல்லாதான் நூன் ஷோக்கு வருவான் கேக்குறான்.
5: கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு
2: கேட்டோம். கோட்டு இந்த கிழிச்சல மறைக்கிறதுக்காக போடுது.
5: கிழிஞ்சது போ, அதுதான் இந்த நாத்தம் ஆறுது.
2: ஆமா, இங்க மட்டும் சந்தனமும் சவ்வாதமா மணக்குது. என்னங்கடா இது, படையப்பா படத்துல பாளையத்தம்மன் சீன்லாம் வருது, கிராபிக்ஸ்ல மாத்திட்டாங்களா?
5: பாளையத்தம்மன் தான் ஓடிட்டு இருக்கு.
2: சும்மா இல்லையா, வெளிய படையப்பா போஸ்டர் பார்த்துட்டு தான உள்ள வந்தேன்.
5: யோ, அது ரெகுலர் ஷோ, அது நூன் ஷோ.
2: பகல் காட்சியா? ஆத்தா இப்படி என் வாழ்க்கையில விளையாடிட்டாளே.
6: அவதான்டா ஆத்தாடா.
2: உன்னை பார்க்கும் போதே டவுட் ஆனே.

கண் ஜாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம் கண் ஜாடையால தவிக்கிறோம் வாடையால மலைக்கிறோம்.

பாஞ்சு போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம். பந்து போல பாஞ்சு பாஞ்சு குதிக்கிறோம்.

0: இல்லாம வெம்புறோம்,
1: இது நூல் இல்லாத பம்பரம்.
0: அட நாட்டு போறோம்,
1: காட்டு போறோம்,
0: மோட்டு போறோம்.
1: அப்புறம்
0: தாராபுரம் தாம்பரம், உன் தலையில கனகாம்பரம்,
1: சிதம்பரம் இடுப்பில தீதாம்பரம்.
0: அடி தாராபுரம்

0: சுனாப்பானா, நாக்கு நம நம நம நம அரிக்கியடா, ஒரே ஒரு குவாட்டர் மணி செக்குச்சுனா எறும்பு கடி மூட்டைக்கடி கொசுக்கடி புண்டாட்டி கடியில போற எஸ்காப்பாய் நிம்மதியா தூங்காமே ஒரு மணி
1: செக்கிறீங்க.
0: என்ன செய்வேன்,
2: காதலிச்சேன் சாதிங்கிற கொடுமை நம்ம காதல பிரிச்சிருச்சு. அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம். இன்னைக்கு ஒரு கல்யாணம், அதை பார்க்க நான் உசுரோட இருக்க
0: மாட்டேன்.
2: சாந்தி சூனா பணங்க வரா
0: ஏண்டா குட்டி சேர்த்துக்கு நடுவில் உட்காந்து என்ன பண்ணிட்டு
2: இருக்க? ஒண்ணு
0: பின்னால என்னது?
2: ஒண்ணு இல்லண்ண.
0: என்னது
2: ஒண்ணு இல்லண்ண?
0: என்ன கேட்கல அப்படிங்க.
2: பிராந்தின
0: பிராந்திய அரஞ்சனா பிராந்திய குடி பின்னால வச்சுக்கிட்டு டேய் பிராந்தி குடிக்கிற மூஞ்சி ஏறாது. என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிட முடியுமாடா? இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு? இவர் பாரா
2: அண்ணா, அதுல விஷம் கலந்துருக்கண்ண.
0: விஷம்
2: விஷம் கலந்துருக்கண்ண.
0: விஷம் இதுல?
2: ஆமாண்ணா,
0: ஒரே குத்து மூக்குல ரத்தம் வந்துடும். டேய் விஷத்திலே பிறந்து வளர்ந்த மீனா நாங்க? ஆறு மாத பிள்ளையில இருந்து எங்க ஆத்தாள அப்பனும் இந்த விஷத்தை கொடுத்துதான் இந்த உடம்பே வளர்த்திருக்காங்க. உடம்பெல்லாம் விஷம் தெரியுமா? இந்தப்பா பிராந்தி எப்படி குடிக்கணும்னு பழகிக்க. முதல்ல அப்படி பிடிச்சு அப்படியே கிட்டக்க கொண்டாந்து வச்சு.
2: ஐயோ சொன்ன கேக்கணும் வேணும்.

0: இடையில பேசப்படாது, விஷத்தை பத்தி எனக்கு அப்பயே தெரியும், அப்பயே தெரியும் சொல்லிட்டேன். பேசாமல் பாருப்ப
1: அண்ணா, விஷம் நானே சொல்ல கேளுங்க. நானே
0: இது எப்படி அம்பி, சூனா பானா மாதிரி ஒரே தம்பளை உறிஞ்சி இழுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் பிறந்து வரணும். ஏண்டா லேச தொண்ட கரகரங்குத, சரக்கு பழசா,
1: விஷங்கள் அந்த சரக்கு குடிச்சா அப்படித்தான இருக்கும்.
0: அம்மா எப்ப பார்த்தாலும் வேசம் நோசம் நோசம்னு இருக்க, விஷம் சொன்னா மட்டும் வேலை உள்ள விட்டு வெளியே எடுத்து உனக்கு கொடுத்துருமாக்கா. அது மட்டும் நடக்காது, இந்த சூனா பாலம் இழுத்துட்டான்னு வச்சுக்க, ரெண்டு நிமிஷத்துல உள்ள இருக்க முடிச்சுன்னா கட கட கட கட கட கட கட கட கட கட வேலை செய்ய ஆரம்பிச்சிருந்தா. ஏண்டா தொண்ட ரொம்ப கவுதடா,
1: விஷம் அப்படித்தானே இருக்கும், விஷம் குடிச்சா அப்படித்தானே இருக்கும். பத்து வருஷம்னே உயிருக்கு உயிரா சாந்தியை காதலிச்சம்னே, அவன் அப்ப ஜாதி பிரச்சனையால எனக்கு கெட்டு கொடுக்க மாட்டேன். அதுதான் அப்படி பூச்சி மருந்து பிராந்தி இலைகள் வந்து குடிக்கலாம்னு இருந்தேன், அதை வந்து அநியாயமாக்க எடுத்துட்டீங்களேன்னு.
0: உண்மையில விஷமா?
1: ஆமாண்ணே.
0: ஏண்டா முதலே சொல்ல வேண்டியதுனா?
1: எங்க என்ன சொல்ல விட்டீங்க? ஏக்கு நீங்க தம்பு நீங்க தூக்கி
0: அடிச்சிட்டீங்க. ஏய் சட்டியாச்சு விட்டுக்கா நாயே.
1: அண்ணே இதெல்லாம் நல்லா இல்ல, ஏன் வசத்தையே குடிச்சு என்னைய திட்டுறீங்க, இது நல்லா இல்லண்ணே.
2: என்
0: காதலியா?
1: இவளுக்காக தான் விஷம் குடிக்கிறேன், அதவே நீங்க
0: பிடிச்சிட்டீங்க.
1: சாந்தி இந்த குடிகார மகன் தான் நம்மளை காப்பாத்தினாரு, முதல்ல இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
0: ஏட்டாடா ஆசீர்வாதம் வாங்குற நேரம் போடாது, முதல்ல என்ன ஆஸ்பத்திரிக்கு தூக்கப்படாதா சார்?
1: ஊரே தெரிஞ்சு அடிக்க வந்துட்டு இருக்காங்க, அடுத்த ஜென்மனு ஒண்ணு இருந்தா அதுல சந்திப்போம்.
0: அடுத்த ஜென்மத்திலயா? ஏட்டா மறுபடியும் விஷத்தை ஊத்தி கொடுக்குறேக்கா. டே காப்பாத்தா தாங்கடா எரியுதுடா.
1: இப்போதைக்கு அந்த ஆண்டவன் தானே உங்களை காப்பாத்தணும்.
0: எங்க
1: இங்க நின்னு ஓடி பிடிப்போம். வெள்ளாட்ட காணுமா? வெள்ளிக்காணுமா?
0: என்னன்னு
1: சொல்லி

0: தங்கச்சி இப்பாடுங்கண்ணா, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: என்னடா
1: போதுனா டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானா?
1: ரைட். டேய் சரி பண்ணுடா.

0: ஒரு நிமிஷம், நான் சொன்னேன்
1: ஷாம்பெயினை தான் திறக்கட்டுமான்னு சொன்னேன்.
0: ஷாம்பெயினா? என் காதல் கேம்பெயின் கேட்டது.
1: டேய் மாப்பிள்ளை அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: மஞ்சு மலர் கொடி வந்து விழுந்ததும் மார்பினில் பூட்டதும் உள்ளே காதல் கரும்பு கண்டோம்
1: கலந்து கொண்டோம்
0: காதல் கரும்பு கண்டோம் கலந்து கொண்டோம் கண்ணின் மணி போலே பலரின் பல்கிளையில்

காக்கி சட்டை போட்ட இரும்பு இதை இழகி போய் பாடுதுன்னு ஆச்சரியமா இருக்கா? இந்த காக்கி சட்டைக்குள்ள ஒரு கவிஞர் இருக்கான், ஒரு கலைஞர் இருக்கான், ஒரு பாடகர் இருக்கான்.

ஆண்டவா, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி நான் தன்னந்தனியா ஆட்டோ ஓட்டிக்கிட்டே அலையிறது? எனக்கு கவர்மெண்ட் ஜாபு தான் கிடைக்கல, நான் கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணையாவது என் கண்ணில் காட்ட மாட்டியா?

0: பாவிகளா, கண்ணு தெரியாத முண்டங்களா. ஹோண்டா சிட்டில வந்த ஒருத்தன கஷ்டப்பட்டு பிராக்கெட் போட்டு வாழ்க்கையில எப்படியாவது செட்டில் ஆகலாம் நினைச்சு நாலு கால நடந்து வந்து விறந்து மிருந்து இங்க விளக்கலான்னு வந்தா ஆர்வ கோளாறுல இப்படி விளக்க அணைச்சிட்டீங்களேடா. நீங்க நல்லா இருப்பீங்களா? அடுத்து வரவ ஹோண்டா சிட்டில வரானோ இல்ல டிவிஎஸ் 50ல வரானோ?
1: இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு மூலையில் மதுரை மாரியப்பனுக்கு மகனாக பிறந்த நானும், மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு மார்வாடிக்கு மகளாக பிறந்த நீயும் தான் இனிமேல் காதலர்கள். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேருவோமா? சேருவோம், நிச்சயமா சேருவோம், கண்டிப்பாக சேருவோம். எப்படி சேரப்போகிறோம்? லெட் அஸ் வாட்ச் த ப்ளே.
0: அரே பாப்ரே, டைம் ஆ கயா.
1: அந்த ஹிந்தி படம் எந்த தியேட்டர்ல ஓடுது?
0: ஏய் பேவ்கூ, டைம் ஆயிடுச்சு, நான் விக்க போறேன்.
2: யார் பாரு?
1: ஆஹா,
2: தம்பி நடே சாத்துறோம்.
1: சாத்திடுங்கோ.
2: நீ முதல்ல நடே கிட்டு.
1: ஓஹோ,

ஜூண்டுக்கண்ணா அந்த சூடுக்கண்ணா வந்தர் ஜூண்டுக்கண்ணா இப்போது ஜோடு அந்த

நீ ஆட முடியும் என்னது உத.

ತಾಕಿಟ್ಟಿ ನಾಡಿಟ್ಟಿ ನಾಟ್ಯಂ உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம்

சரிதரி கிடத்தல் தாக்குதல் சரிதரி கிடத்தல் சரிதரி கிடத்தல் சரிதரி கிடத்தல்

தெரிகின்ற ஜோதி இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது தலையணை நூறு கிழியுது. நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம் நான் இருந்திட தனிதபம் அவதனி.

0: phone. Urgent.
1: டாக்டர் உங்களுக்கு ஃபோன். ஏ ப்ளீஸ் ஜி, உங்க வைஃப் இருந்து வந்திருக்கு தான், ரொம்ப அர்ஜென்டா.
2: எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. ஏ அப்படி என்ன அவசரம்?
0: நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க.
2: ஐம் சாரி, இப்ப என்னால வர முடியுது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஆபரேஷன் முடிச்சிட்டு வரேன்.
0: இன்னும் பத்து நிமிஷத்துல நீங்க இங்க வரலன்னா என்ன உயிரோட பார்க்க முடியாது. சூசைட் பண்ணிக்குவேன்.
2: என்ன பேசுற நீ? சிமி, ஹலோ.
1: என்னாச்சு? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நீங்க வேணா வீட்டுக்கு கிளம்புங்க டாக்டர். இது ஒன்னும் எமர்ஜென்சி இல்லையே. நான் வேணா முடிச்சிடட்டுமா?
2: வேணா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வச்சுக்கலாம்.
1: ஓகே டாக்டர், நீ தப்பிச்சிட்ட.

0: டேய் அழகு ஐயா, இவங்களை விட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிச்சயார்த்தத்துக்கு முன்னாடி லைட்டா அந்த பொண்ணை பார்த்தணும்.
1: ஐயா என்னையா இப்படி ஆரம்பிச்சிட்டியே?
0: என்னது?
1: ஒண்ணு இல்ல, இப்ப லைட்டாவும் பார்க்க முடியாது, ஸ்ட்ரைட்டாவும் பார்க்க முடியாது. ஐயா அன்னைக்கு பொண்ணை பாக்குறியான்னு கேட்டப்ப நீங்க பார்த்தா போதும் சொன்னீல்ல, இப்ப பாதியில பாக்கணும்னா அந்த பொண்ணு எங்க இருக்கு, எந்த ரூம்ல தெரியும்னு எனக்கு தெரியும்.
0: இப்ப என்னடா பண்றது? மாப்பிள்ளை தம்பி குசு குசுன்னு பேசிட்டீங்க.
1: அது ஒண்ணு இல்லைங்கய்யா, என்னடா வீடு ரொம்ப பெருசா பிரமாண்டமா இருக்கே, உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வந்த வழி தெரியுமா ஐயா கேட்டாரு. அது போய்
0: நான் ஒருத்தன் மாப்பிள்ளை கூட்டு போய் வீடு எல்லாம் சுத்தி கட்ட.
2: சரிங்க, இது கிச்சன் ரூம், சமையல் வேலையெல்லாம் நடக்கும்.
1: ஏண்டா அப்புறம் என்ன இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும்? போடா, போய் அடுத்த செக்ஷனை காட்டு, போ.
2: வாங்க வாங்க, இதாங்க சாமி ரூம், பூஜை எல்லாம் நடக்கும்.
1: இன்னொரு முக்கியமான விஷயம், அது இல்லையா, இங்க ரூம் நிறைய இருக்கு, ரெண்டு பேரும் ஒரே மார்க்கமா போனோம்னா பொண்ணு பார்க்க லேட் ஆகும். அதனால ஆளுக்குற தொகுதியா பிடிச்சிக்கிட்டோம்னா, இல்ல ஆளுக்குற பக்கமா போனோம்னா பொண்ணு ஈஸியா பாத்துக்கலாம். என்ன நான் சொல்றது, நான் முதல்ல பொண்ண பாத்துட்டா பிசில் அடிச்சு உங்களுக்கு சிக்னல் தருவேன், வந்திருக்க போலாமா?
3: அங்கிள் நீங்க தான கல்யாணம் பாப்பல?
0: ஆமா, என்ன விஷயம்?
3: இல்ல கல்யாண பொண்ண உங்களை பாக்கணுமா?
0: எங்க?
3: அதோ அந்த ரூம்ல.
1: என்ன யோசிக்கிறீங்க, சட்டு புட்டு கிளம்புங்க. ஐயா ஐயாவுக்கு ஏத்த அபிநய சரஸ்வதியே இருக்கிறியா? ஐயோ அங்க வைக்கத்தை பாருங்க, அங்க ஐயாவுக்கு வைக்கத்தை பாடுறா. உங்களை பாக்குறதுக்காக ஐயா காலையில இருந்து இந்த வீடு பூரா லோலோ லோலோன்னு திரிஞ்சு காலுகையெல்லாம் அசந்து போய் வந்திருக்காருமா? லேசா உங்க முகத்தை கொஞ்சம் திருப்புங்கம்மா. ஏமா திரும்புங்களே, உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ, முகத்தை காட்டுங்கோ, திருப்புங்கம்மா. மோசம் போயிட்டோம் ஐயா, மோசம் போயிட்டோம். அம்மா பாத்துட்டாங்க, அப்பா பாத்துட்டாங்கன்னு நம்பி நீங்க ஓகே பண்ணிட்டீங்களா? எல்லாரையும் பாலுங்கணத்துல கல்ல கட்டிதான் தள்ளுவாங்க, ஆனா உங்களுக்கு இத கட்டி தள்ளிட்டாங்களே.
4: யாரு உங்க ஃப்ரெண்டா?
1: அப்பே
0: என் பொண்ண பத்தி நானே பெருமையா பேசக்கூடாது, அவ ஒரு மகாலட்சுமி மாதிரி.
1: ஐயா இவங்க மகாலட்சுமிய காலண்டர்ல கூட பாத்துக்க மாட்டாங்க போட்டிருக்கேன். அத எப்படியா அந்த பொண்ணை கட்டுறதுக்கு நானே ஒத்துக்க மாட்டேன். உங்களை எப்படி மாப்பிள்ளையா தேர்ந்தெடுத்தாங்க?
0: கல்யாணத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிருவோம், உங்க சொந்த பந்தத்தையெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம ஊருக்கு வந்துருங்க, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம்.
1: முடிஞ்சு போச்சியா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்க வேணானா கூட நம்ம ஐயா விட மாட்டார் போட்டு இருக்க. அம்பிடிக்கா
3: அங்கிள்
0: போடா. என்ன சின்ன பையனை ஏன் விரட்டுறீங்க? அதுவும் இல்லைங்கய்யா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயார்த்தம் பண்ண போறோம், அதுக்குள்ள என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுல ஒண்ணும் தப்பு இல்ல, இதெல்லாம் இப்ப சகஜம் தான். அந்த பொண்ணு வந்துட்டு ஏதோ பேசணுமா? போய் பேசிட்டு வா. இல்லப்பா வேணாப்பா, நீ என்னப்பா பொண்ணு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்க, போய் பேசிட்டு வா.
5: போப்பா, அதான் நிச்சயம் பண்ண போறோம்ல, போய் பேசிட்டு வா.
1: ஆமாங்க பூ, பேசிட்டு வர்றது என்ன தப்பு?
0: போ,
1: போங்க பூ. ஐயா திரும்ப திரும்ப அந்த ஆணாளிய பாக்குறக்கு என் நெஞ்சில சத்து கிடையாது, அத பாக்குற தைரியமும் தெம்பும் உங்களுக்கு தான் இருக்கு, நீங்களே போய் பாருங்க. போங்க, உங்க தலையெழுத்த மாத்த யாரால முடியும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா?
5: போய் இவன் நேரம் ஆச்சு, போனவர் இன்னும் காணாம, ஒருவேளை குண்டாங்கூரா எதுவும் மாட்டிக்கிட்டாரோ, போய் பாப்போம்.
1: ஆஹா இது அது இல்ல. ஐயோ ஐயா எஸ்கேப் ஆயிட்டாரு, நம்ம சிக்கிட்டமே. அன்னைக்கு மெட்ராஸ்ல கையில பிராந்திக்கலாச்சு கூட பார்த்தவங்களாச்சு, இப்ப ஐயாட்ட போட்டு விட்டா நம்ம சோழியே முடிஞ்சு போவோம் சாமி. இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா
0: இங்க வாடா.
1: கூப்பிட்டீங்களா ஐயா?
3: கொஞ்சம்
5: போயிட்டோமோ.
6: கொலைப்படாதே சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல்ல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்பா.

0: நான் என்ன சொல்ல வரேன்?
1: நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். I love you தானே?
0: இல்லையே.
1: இல்லையா? வேற என்ன சொல்ல வந்தீங்க?
0: நான் சொல்ல வந்தது இருக்கட்டும்ங்க. நான் இல்லவே தான் சொல்ல வந்தேன். உங்ககிட்ட யார் சொன்னது?
1: இல்லனா விட்டுங்க.
0: அதை எப்படிங்க விட முடியும்? உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் கூப்பிட்டேன். அது என்னன்னு சொல்றதுக்குள்ள அது I love you தான் நீங்களே எப்படி நினைச்சுக்கலாம்?
1: இது பாருங்க, வீணா ஆர்குமெண்ட் எதுக்கு? சொல்ல வந்தத சொல்லுங்க, இல்ல நான் போறேன்.
0: சொல்ல வந்ததா சொல்ல முடியல. அப்படி பண்றீங்களே,
1: என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ்.
0: நான் உங்களை போட மாட்டேன். எனக்கு ரீசன் தெரிஞ்சாவணும். எதை வச்சு நான் I love you தான் சொல்ல வந்தேன்னு கன்ஃபர்ம் பண்ணுங்க. டெல் மீ, ஹவ் could you think I was going to say I love you?
1: ஓகே. நீங்க என்ன பார்த்து அடிக்கடி சிரிச்சிங்களா
0: இல்லையா? ஆமா, ரோட்ல நடந்து போற பொண்ணு தனியா பேஸ்ட் பண்ண யாருக்கு தான் சிரிப்பு வரது?
1: ஓகே. என் கம்ப்யூட்டர் புக்ல டென்ஷன் வேணாம் எழுதி வச்சது நீங்க தானே?
0: ஆமா, நான் தான். நான் என்ன I love you எழுதி வச்சேன், டென்ஷன் வேண்டாம் எழுதி வச்சேன். I love you எங்க இருக்கு, டென்ஷன் எங்க இருக்கு, அதுக்கு அதுக்கு எனக்கு சம்பந்தம்?
1: நீங்களும் என்ன மாதிரி காதுல வாக்மேன் வாட்டிட்டு?
0: ஹலோ, வாக்மேன்ங்கிறது உங்களுக்கு மட்டும் கண்டுபிடிக்கப்படல, மத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம சாங்ஸ் கேட்ட என்ஜாய் பண்றதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். தெரிஞ்சுக்கங்க.
1: என்ன, என் கூட ஃபைட் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா?
0: யாரு? நான் ஃபைட் பண்றேனா?
1: இது பாருங்க, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்கிட்ட வந்து உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு கூட்டிட்டு போய் இப்படிதான் சொன்னாங்க.
0: எப்படி?
1: I love you.
0: அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க?
1: அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்.
0: ஏங்க, உங்க மனசு உங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ரொம்ப அழகுனா சரி, உங்க மனசு உங்களை பத்தி எப்படி வேணாலும் நினைச்சுங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து I love you I love you சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? I'm not that kind.
1: Then what kind are you?
0: டேய், எங்க ஓடாதீங்க. இனிமேதான் மேட்டர்.
2: நீ
0: டேய், நீ நீ விக்கி தானே?
2: நீ சிவா இல்லன்னு மட்டும் சொல்லிடாதடா.
0: டேய், நான் சிவா தான்டா.
2: சிவா மை ஃப்ரெண்ட். யார் இந்த பையன்? ஓ, பொண்ணு.
0: எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து? என்னடா ஆள் அம்ஜத் கா மாதிரி இருப்ப, இப்ப எப்படி ஆயிட்ட?
2: என்னடா பண்றது, நாலு குழந்தைகள் ஆயி போச்சு, அப்புறமா ஒரு கல்யாணம் வேற பண்ணிக்கிட்டேன், குடும்பம் பெருத்து போச்சு, நான் வத்திட்டேன். ஆமா ராஜா, டேய் நீ எப்படா இருக்க? உனக்கு எத்தனை குழந்தைகடா?
0: எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல.
2: என்னது, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா? நீயும் சோனாவும் லவ் பண்ண ஸ்பீடுக்கு ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி நேரம் பத்து குழந்தைய பிறந்திருக்க மேடா, பத்து குழந்தை. அவங்க கேட்டுட்டாங்களே, சாரி நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா?
0: இது வரைக்கும் கரெக்டா தான் பேசிட்டு இருக்க.
2: எப்படிடா, என்னடா ஆச்சு?
0: சோனா போயிட்டா?
2: போ சோ.

மாப்பிள்ள அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

0: உனக்கு சீட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு.
1: தேங்க் யூ சார்.
2: எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள என்ன கேட்டாங்க?
1: கேள்வி.
2: அது என்னன்னு எனக்கு புரியற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: கேள்வி மட்டும் சொல்லணுமா, பதிலும் சொல்லணுமா?
2: ரெண்டையும் சொல்லுங்களேன் ப்ளீஸ்.
1: இந்தியாக்கு சுதந்திரம் எப்ப கிடைச்சது?
2: அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, நாம அப்புறமா பேசுவோம். நீங்க என்ன சொன்னீங்க?
1: 1857ல ஸ்ட்ரகிள் பண்ணி 1947ல கிடைச்சது.
2: அவ்வளவுதானா? நெக்ஸ்ட்.
1: பாகிஸ்தான் பிரசிடண்ட் யாரு?
2: மிஸ்டர் பின் லேடன்.
1: நோ நோ.
2: சதாம் ஹுசேன்.
1: அப்ப பூட்டோ, இப்ப முஷரஃப்.
2: நெக்ஸ்ட்.
1: யூத் எதனால கேட்டு போறாங்க?
2: எதனால?
1: சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பெண்கள் பின்னாடி சுத்துதல்.
2: ஓகே நெக்ஸ்ட்.
3: ஏண்டா
4: இந்த காலேஜில் நீ ஜாயின் பண்ணி என்னடா பண்ண போற
2: சார்? சிகரெட் பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல், கரெக்டா சார்? சீட்டு கொடுத்துருவீங்களா சார்?
4: டேய், காலேஜ் விட்டு வெளியே போடா.
5: ஏன் அவனுக்கு சீட்டு கிடையாது? இதே ஆன்சர் தான் அந்த பொண்ணு சொன்னான். உடனே அந்த பொண்ணுக்கு சீட்டு கொடுத்துட்டீங்களா?
4: டேய், அவளை கேட்ட கேள்வி வேற, இவனை கேட்ட கேள்வி வேறடா.
5: அப்ப அவன் சொன்ன பதில் கரெக்ட், நீங்க கேட்ட கேள்விதான் தப்பு.
4: இம்ச, விஷயம் தெரியாது, பேசாத. டேய், வெளியே போடா.
6: அடிக்கிது குளிரு.

0: நான் எங்கெங்கு என்னென்ன சங்கீதம் உண்டென்று அங்கங்கு செல்கின்றவன் நான் ஒரு மேடை பாடகன்.
1: Is anybody interested in singing with me? Myself? Pleasure is mine. Please come.

0: சோகம் வரும். நான் எல்லோரும் தருகின்ற நல்வாக்கை துணை கொண்டு செல்வாக்கை பெறுகின்றவன் ஒரு மேடை பாடகன். Will anybody else join with me? A lady voice, better choice.
1: Shall I?
0: So you

0: வளைஞ்சு வளைஞ்சிருக்குது.
1: நம்ம ஊர் வழுக்கு மரத்தை ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டு
0: அங்க வர பொம்மையே.
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போது விட்டுருங்க, இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க
1: ஒரே அடியில வாய்ப்புறம் போயிடுச்சு.
2: நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே?
1: நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல, ஊர் சுத்தி பாக்க வந்தா.
3: நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பாவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன், இவங்களை கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு
2: கேக்குறான்ல? சொல்லு.
1: கையெடுப்பா. அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்சம் மீதியும் கொப்பா நடத்தினாரு. கதையாட கேக்குற கதை. உங்க பையனா சரிவே? ரொம்ப நல்ல பையன். ஊருக்கு ரெண்டு பெத்துடுங்க, குத்தும் போல ஈஸியா நடக்கு. திருட்டு பயமுள்ள நல்ல அழகா இருக்கிறான். பல்லுதான் பரலாக நீளத்துக்கு இருக்கு. உங்களுக்கு வரிசையா இருக்கு, ஒருவேளை அம்மாவுக்கு நீளமோ அப்படின்னு தெரியலையே. அப்புறம் யாருக்கு நீளமா இருக்கும்?
2: இவனை பார்த்தா ரவுடி மாதிரியும் தெரியல.
1: உங்களுக்கு சேர்த்து தாங்க.

0: ஆத்தா, உன்னை நம்பி முதல் சினிமா எடுத்திருக்கேன். இந்த படத்தை நீதான் 100 நாள் ஓட்டணும், நீதான் ஓட்டணும், நீதான் ஓட்டணும்.
1: ஆத்தா, என்ன தியேட்டர் ஆபரேட்டராடா நீ, எடுத்த படத்தை எல்லாம் ஓட்டுறதுக்கு?
0: அப்படி இல்ல ஜூனியர் ஆத்தா, இந்த படத்தை 100 நாள் ஓட்டினா உண்டியில 10,000 ரூபாய் போறதா வேண்டி இருக்கேன்.
1: ஆடா பாவிகளா, லஞ்சத்தை இங்க இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி என்னடா படம் எடுத்து வச்சிருக்கே? இந்த படமா? இந்த படத்துல 5வது ரீல ஒரு பிட்டும் 8வது ரீல ஒரு பிட்டும் சேர்த்திருப்பியடா.
0: இது உங்களுக்கு எப்படி தெரியும் ஜூனியர்
1: ஆத்தா? அத நான் திருட்டு விஷயத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன்
0: ஆத்தா.
1: இதுக்கு முந்தின கெட்டப்பல பார்த்தண்டா. டேய், குறைந்த பட்ஜெட்ல தான்டா படம் எடுக்க சொன்னாங்க. குறைந்த துணியில படம் எடுக்க சொல்லலடா.
0: இந்த கம்பெனி உங்க பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கேன்.
1: இது என்ன பெரிய கிழக்கிந்திய கம்பெனியா ஆத்தா பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு? அதுல என்ன 100 கப்பலா ஓடிக்கிட்டு இருக்கு? இதோ பாருடா, ஆத்தா பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சா மட்டும் பத்தாதுடா, அம்சமான படங்களை எடுத்து கொடுத்தா தான் மக்களும் வரவேற்பு கொடுப்பாங்க, ஓடும்.
0: அம்சமான படம் எடுத்தா என் வாழ்க்கை துவம்சம் ஆயிடும்.
1: அப்படின்னா நீ தொழில மாத்திக்க.
0: ஜூனியர் ஆத்தா, வேற தொழில் எனக்கு தெரியாது, நீங்களே ஒரு தொழில சொல்லுங்க.
1: நீ நல்லா ஓடுவியா?
0: ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி ஓட்டப்பந்தயத்துல நான் தான் முதல் மாணவன்.
1: அப்படின்னா நீ ஒரு சிட் ஃபண்ட் ஆரம்பி.
0: எதுக்கு?
1: எனி டைம் ஓட வேண்டியது இருக்கும். இந்தா, நியாயமான சிட் பண்ண நடத்து, யாரையும் ஏமாத்தாத, போயிட்டு வா. அட பாவி, சிட் பண்ணுன்னு சொன்னேன், எனக்கே துண்டா.

ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு ஒதுங்கு.

0: திருட்டு பயம்ல சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே தரல பயவுல்ல. ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் நாளைக்கு நேக்கா சேஷனுக்கு கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணிய நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்டா, நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சி ரெண்டு தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா என்ன? நான் பாட்டு பேசிருக்கேன், இவன் எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்கா எங்க? அக்கா மேட்ரு இங்க இருக்கா?
1: பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
0: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த வாரப்பா, இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழுவு சொன்னாரு. அப்பயே நான் ஆசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும், அதுக்காக நான் என்ன பண்ணி தெரிஞ்சுக்க?
2: என்ன முட்டையை விட்டுக்கிட்டு மறுபடியும் இங்கேயே பாக்குறா? அம்மாடி காம பார்வையாளருக்கு.
0: ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளச்சிருக்கு. இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா.
3: இந்த
0: பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ற நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரைய தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ.
3: இந்த ஜகம்லாம் இங்க வேணாம்.
0: பொறாம
1: லைட்டா

0: இவர் ஊதுறதா இந்த பொண்ணு ஆறதையும் பாக்குறப்ப சில்லாராம் மோகனாம் பள்ளி சிவாஜி பத்மினி பார்த்த மாதிரி
1: இருக்கேன். சில்லாராம் மோகனாம் பள்ளி படம் பாத்திருக்கா நீ?
0: இல்ல.
1: சிவாஜி கணேசன் பத்மினி நேர்ல பாத்திருக்கியா?
0: இல்ல.
1: அப்புறம் எதை வச்சுடா இந்த மூஞ்சி சிவாஜி கணேசன் அந்த மூஞ்சி பத்மினு சொன்ன?
0: சொல்றா
1: சொல்லு.
0: போல
1: சொல்றியா?
0: நான்
1: என்ன கிழவனா?
0: தம்பி சொல்ற
1: சொல்லி
0: இவருதான் சொல்ல சொன்னாரு. நடக்கிற ஊருக்கு எல்லாமா பத்து பத்து ரூபாய் தர்றேன் இந்த மாதிரி போலந்து பேசி அதிரி அந்த தவறுக்காரன் காரணம் வர மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாரு.
2: நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா?
0: ஒரு விளம்பரம்.
1: என்னடா விளம்பரம்? அந்த சினிமாக்காரங்க தான் அப்படி செய்யறாங்க. தனக்குத்தானே வால் போஸ்ட் அடிச்சு செவத்த நார வைக்கிறாங்க. ஒண்ணுமே கிடைக்கலன்னா பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. அதாவது 33 வயசுக்கு மேல போறாங்க, போக மாட்டாங்கிறாங்க. அதே 33 தான் நிக்கிறாங்க. இவனுக்குதான் பிறந்தார்களா இந்தியாவில? நம்ம எல்லாம் தேவையில்லாம அனாவசியமா பிறந்துட்டுமா?
2: ஏய், அவங்க கூட சேர்ந்துட்டு நீ எப்படி பெரிய இது மாதிரி சொல்லு.
3: கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன திருவாரூர் பாட்டில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரைய கும்பல்ல மாட்டிக்கிட்டேன்.
1: அமெரிக்காவில மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாகும், ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகும். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? ஏய், ஜனங்களே பாத்துக்கங்க, என் மேல தப்பு இல்ல. இந்த பாவத்துக்கெல்லாம் நான் ஆளாகவே மாட்டேன். அத்தனையும் பொய்ய
2: பாரு. செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்ன தெரியண்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாட்டுவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போ, போடா. ஏய், இப்படி போடு போடு. உங்க ரெண்டு பேருக்கு நாங்க தான்.
4: ருக்குமணி ருக்குமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம்? காது ரெண்டும் கூசுந்தரி.

0: டப்பா வேலு, ராத்திரி நேரத்துல செவனேன்னு வீட்டுல கிடந்த 30 டீப்பையும் கொண்டாந்து ஒரு டீப்புக்கு 10 ரூபா மணி 300 ரூபா கிடைக்குமே அந்த சவுண்ட் சர்வீஸ்காரனுக்கு கொடுத்தேன். இதுக்காண்டி நான் கல்லைய கையில கொடுத்து கொற்ற பணியில காவலுக்கு உட்கார வச்சு கஷ்டப்படுத்துற என்ன நியாயம்?
1: யாரு கேட்டு விக்க வச்சு டியூப் லைட்
0: கேட்கணும்?
1: என்ன
0: தப்பா கேட்கணும்?
1: அது ஒரு டியூப் லைட் உடஞ்சாலும் சம்பளத்தை பிடிச்சிருக்க முதல்ல ஒழுங்கா உட்கார கிழிஞ்சிட போது உட்காந்துட்டு இருக்க கை வைக்க பாரு.
0: இருப்பா டியூப்ல கையத்தானே வச்சான் உருவிட்டா
2: ஓடுறான். ஒருத்தது போதும்
1: என்னடாச்சு
0: பொங்கிட்டா
3: பழைய கால உமட்டிருச்சு.
2: நீ ஒரு மத கொண்ட யானை சீருகின்ற காலை சினம் கொண்ட சிங்கம்
0: ஆக மொத்தம் இருக்க கூட உங்க கண்ணுக்கு மனுஷனா தெரியல.
2: இந்த நகரிலே நடப்பது நாகரிக அரசியலா?
0: வேலு நடிச்சாம 2:30 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்கான்ப்பா.
1: எவனு டியூப் லைட் எடுத்துட்டு போவான்
0: பாத்துக்கடா. நீ விட மாட்டா போட்டு இருக்க
1: டியூப் லைட் ஆச்சு.
0: ஆமா டியூப் லைட் தான் அங்க இருக்கலாம். டியூப் லைட் தானே
2: அந்த ரவுடியின் பேரை குறிப்பிட்டு சொல்லட்டுமா? ராகவன்.
0: என்னப்பா தலைக்கு மேல தாவி போயிருக்காது? சிறப்பு பேச்சாளரா இருப்பாங்களோ?
2: துணிச்சல் மட்டும்தான்
4: நம்ம கையில் இருக்கும் ஒரே ரூபாய் படமும் பேசுறதுக்கு ஒரு மேடையும் கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவியா? அங்க என்ன நடக்குது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க?
0: ஆஹா டேய் நம்ம வேலு சீரிட்டாடா இன்னைக்கு ரெண்டு பார்ட்டியும் க்ளோஸ்.
1: என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வெறும் டியூப் லைட் கலட்டிட்டு எஸ்கேப் ஆற வழியே பாருங்க.
0: எஸ்கேப்பா?

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சுதான் மறு வேலை.
1: பொதுவா இப்பெல்லாம் வேலை பார்க்க மாட்டிய, இன்னைக்கு நான் தீயா இருக்கிற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: அதெல்லாம் கரெக்ட் தானா, ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே.
1: ரைட்டு.

0: உன்ன மாதிரி நடக்கறான்றதுக்காக இவன் பின்னாடி நடக்க சொல்றியே.
1: இன்னைக்கு அவனு பொண்ணு பார்க்க போயிட்டு இருக்கோம், இன்னைக்கு அவன் தான் ஹீரோ, ஒரு நாள் தானே
0: விட்டுடு. இருந்தாலும் ரொம்ப கேவலமா இருக்கு.
2: என்ன கேவலமா இருக்கு? படைப்பா மேன் ஆஃப் த பவர்னா அலகேஷன், மேன் ஆஃப் த பியூட்டி.
0: பொண்ணு கல்யாணம் பண்ண தற்கொலை தான் பண்ணிக்கணும். இப்ப இந்த கோலத்தை பாத்துன்னு வச்சுக்க,
2: சத்தி பொண்ணு
1: கல்யாணம் பண்ணிக்காது.
2: அதனாலதான் நல்லா இருக்கு.
1: இனிமே

0: எனக்கு பொண்ணு கொடுப்பாங்களா?
1: அது கரெக்டா? ஆனா அதை தோச்சு போட்டுக்கிறேன்.
0: தோச்சு போட நேரம் இருந்தா இதை நான் கட்டிக்க மாட்டேனா? அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. கரெக்ட் கரெக்ட்.
2: இவனுக்கு பொண்ணு பார்க்க போறதே ஒரு கொடுமை. இதுல நடந்து வேற போணுமா? ஜீப்லயாவது போயிருக்கலாம்.
3: மாப்பிள்ளா தெரியுதா
0: கண்ணாடியில கொஞ்சம் கோளாறு இருக்கு.
3: எனக்கே
4: சந்தேகமா இருக்குமா, நீயே கேட்டுக்க.
0: லேடிஸ் கேக்குறாங்கல்ல, சொல்லு சொல்லு.
1: மாப்பிள்ள இவரு தாமா? ஆனா இவரு போட்டுக்க டிரஸ் பத்தி நான் மறந்துட்டேன்.
0: படையப்பா,
3: என்ன கண்றாங்க? பைத்தியம் போலே. வந்து வந்து
0: எனக்கு டிரஸ் வேணா, இந்த கல்யாணம் வேணா, வாழ்க்கை பூரா பிரம்மச்சாரியா இருந்துறேன்.
5: மாப்பிள்ள, டிரஸ் இல்லாம தான் அழகா இருக்கீங்க. வாங்க மாப்பிள்ள.

0: திருத்தணி முருகன் பழனி தைப்பூசம் வரப்போதுன்னா போதும், இந்த மாதிரி வேலை வெட்டிலாம் வேஷம் போட்டு கிளம்பிட்டாங்க வசூல் பண்றதுக்கு.
1: நிறுத்தா, ஹாஃப் அன் அவர் இருக்கு.
2: எதுக்கு
1: இந்த டிரெஸ் வாடகை டைம் முடியாதுக்கு?
2: இன்னும் கலெக்ஷனே ஆகலையா? ஆனதுக்கு எனக்கு இவங்களுக்கு உனக்கெல்லாம் கொடுப்பல, அதுக்குள்ள வாடகை சைக்கிள் விரட்டி தர போயா?
1: ஹாஃப் அன் அவர்ல கொடுக்கலன்னா டபுள் ஆகும்.
2: எடுத்து விட்டேன் வச்சுக்க, மொட்டை மட்டை பொழந்துரும் போயா.
3: கல்யாணம்
2: ஆஹா, ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சூறு கிடைக்காத. வண்டி திருப்பு, வண்டி திருப்பு. ஏன் நிக்கணும்?
3: பாக்கத்தே வந்திருக்க முருகா.
2: உங்களை முருகன் பாக்குற மாதிரி இல்ல.
3: பாக்க கூட வேண்டாம் முருகா, அருள் மட்டும் கொடு முருகா.
2: அருளா? பண்பாடு இல்லாட்டியாச்சும் பக்தியாச்சு இருக்கேன். சரி அருள் தர்றேன், முதல்ல உண்டியில காணிக்க போடு.
3: காசு கொடுப்பதற்கு என்ன, கற்பூரமே காட்டுறேன்.
2: காட்டு காட்டு காட்டு.
3: பாட்டி, கொய்யா பழம் இருக்கா?
2: கொய்யாவா? நல்ல கனி நல்ல கனி, நடக்கட்டும்
3: முருகா. ஆ காட்டு.
4: ஒருத்தி
2: இங்க இருக்க,
3: இன்னொரு
2: ஒண்ணுக்கு ரெண்டுங்கிறது நம்ம கலாச்சாரத்துக்கு அவமானம். ஏ கலவி, இதெல்லாம் நான் கேக்குறது இல்லையா?
4: தப்பேலோட தரதல, உலகத்துல எல்லாமே ரெண்டு தான்டா. பூமிக்கு துருவ ரெண்டு, பரப்புக்கு சாதி ரெண்டு, பொண்ணுக்கு வீடு ரெண்டு, வீட்டுக்கு வாசல் ரெண்டு, மனுஷனுக்கு கண்ணு ரெண்டு, கை ரெண்டு, காலு ரெண்டு, காது ரெண்டு, உள்ள இருக்க கிட்னி கூட ரெண்டு. என் பேரனுக்கு ரெண்டு இருந்தா என்னடா தப்பு?
5: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.

0: போலீஸ் எஸ்கேப் ஆகுறதுக்கு ஒரே வழி நாமளே போலீஸா மாறுறதுதான். இனி யாராலும் என்ன கண்டுபிடிக்க முடியாது.
1: தண்ணீர் தண்ணீர்னு எழுதியிருக்காங்களே, தண்ணீர் பிரச்சனையை கண்ணீருடன் சொன்ன திரை காவியம். அட பசங்களா, என் கண்ணீருக்கு காரணமே இந்த தண்ணீர் தானடா. அதனாலதானடா எல்லாரும் பார்த்த டைட்டானிக் படத்தை கூட நான் பார்க்கல.
0: இனி தண்ணீர் தண்ணீர்ங்கிற எழுத்த கூட நான் பார்க்க விரும்பல.
1: கிழிச்சிடுற இந்த போஸ்டர், கட்டி விடுற இந்த தட்டி. என்னங்கடா இது? பானை, பைப்பு, அடுப்பு, வெள்ளச்சாராயம்.
2: டேய் போலீஸ்டா, ஓடுங்கடா, ஓடுங்கடா.
1: ஓடாதீங்க தோழர்களே, நான் ஒரிஜினல் போலீஸ் இல்ல, டூப்ளிகேட் போலீஸ்.
2: ஏண்டா எங்களை என்ன கோமாளி நினைச்சியா? எங்க போஸ்டர் தட்டி கிழிச்சு எதுக்கா எங்களை பயமுறுத்துற?
1: மீச, எனக்கு கம்ப்யூட்டர் ஜோசியத்துல தண்ணீர்ல கண்டம்னு சொன்னானா, இங்க வந்து பார்த்தா தண்ணீர் தண்ணீர் ரெண்டு வாட்டி எழுதிருந்துச்சா, எனக்கு ரெண்டு கண்டம் இருக்கும்னு பயந்து டர்ன்னு போஸ்டர் கிழிச்சிட்டேன்.
2: உனக்கு கம்மா தண்ணீர்ல தான்டா கண்டம், காய்ச்சல தண்ணில இல்ல. இந்த ஏதம் அடி குடி.
1: என்ன சரக்குடா இது, அச்ச உன்னை கப்புன்னு தூக்க வேண்டாமானா?
0: என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்க? உன்னையும் போலீஸ் துரத்துதா?
3: வேண்டா, கள்ளச்சாராயம் விக்கிறதே தப்பு, நீ எந்த டிபார்ட்மெண்ட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எங்களே கவலைப்படுத்துறியா?
1: இன்ஸ்பெக்டர் சார், என்ன மன்னிச்சிருங்க சார், எனக்கு எல்லாமே இறங்கி போச்சு. நான் சத்தியமா கள்ளச்சாராயம் காய்ச்சல சார், எனக்கு கம்பல் பண்ணி ஊத்தி விட்டாருங்க சார்.
3: என்னடா கேனோட தண்ணி அடிச்சுட்டு கம்பல் பண்றாங்கன்னு கதை அளக்குறியா?
1: ஏன் சார் முட்டியில அடிச்சுட்டு நடறானா? எப்படி சார் நடக்க முடியும்? இந்த பார்க்க, இந்த கெட்ட பழக்கத்தை நிப்பாட்டுங்க, கூட்டு போங்க இப்போ.
4: குடிமகன்களா,
1: தண்ணீர் பிரச்சனை, கடைசியில இந்த தண்ணீரையும் பிரச்சனையா?

एक गांव में एक किसान रहता था।

0: சாரி, அதை எடுத்து வை.
1: ரொம்ப களைச்சு போன மாதிரிதான்.
0: உண்மையிலேயே களைச்சு போய் தான் வந்திருக்கிறேன். அந்த விசிறிய கொண்டாந்து வீசு.
1: இந்த ஓட்ட அதிகாரத்துல ஒன்னும் குறைச்சல் இல்ல. போன காரியம் என்னாச்சு?
0: உனக்கு புதுசா அட்வைஸ் பண்ண விரும்புறேன். புருஷங்காரன் வெளியில போயிட்டு வந்தோடனே வாங்க உட்காருங்க, சாப்பிடுறீங்களா, குளிக்கிறீங்களா, முழுவீங்களா, படுத்து தூங்குறீங்களான்னு அன்பா கேட்கணும். அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் கேவலமா பேசப்படா தெரியுமா? இந்தா இந்த 200 ரூபாய் கொண்ட பொட்டில வையே.
1: 200 ரூபாவா?
0: ஏன் சந்தேகமா இருக்குதா? இல்ல என்ன, கண்ணை கழுவிட்டு பாரு.
1: ஏது வேலை கடிச்சு
0: போச்சா? வேலை வேலை வேலை வேலை. ஒருத்தங்கிட்ட கையை கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் அது ஒரு உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்கில நான் தான் ஃபர்ஸ்ட்.
1: எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
0: புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா?
1: தெரியுமே, இந்த கதைலாம் எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும்.
0: தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா?
1: இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன். ரொம்ப அழகா எழுதுவாரு.
0: அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சா தந்த பைரவன் நான் தான். உன் ஹஸ்பண்ட்
1: நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல?
0: சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளா இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வருவதான் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான்.
1: நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன்.
0: ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேனே.
1: இப்ப எப்படி சொன்னீங்களா?
0: அதுக்கு காரணம் இருக்கு. கவனமா கேள். காலையில என்ன ரெண்டு ஆசிரியர் சந்திச்சான். மாசம் 300 ரூபாய் பணம் தாரேன், எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதித்தாரன் புழைச்சிக்கலன்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான், எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாளாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டா. சி சி சி, கையெடுத்து கும்பிடாத. என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆளு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து வந்தேன்.
1: ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பார்க்கலையே.
0: உதைக்கிறே உதைக்கிறே. நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு, எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்கே என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன். அது ஊரு ஊரா மேஞ்சிட்டு சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது.
1: இந்தமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்காந்தே எழுதுங்க.
0: நீ சொன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியா ஒரு கப்பு காப்பி கிடைக்குமா?
1: காப்பியா? வேண்டாம்.
0: இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன்னு
1: கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ்
0: கொண்டாடுறேன். ஆப்பிள் ஜூஸ். 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பயிரவா, அடைய கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க, நான் வாழ்க.

மச்சி நான் வெத்தல போட்ட ஷோக்கில்

0: ஸ்டேஜ் விடுன்னு சொல்ல வேண்டியதானே. அதை விட்டு நாளா தெரியும், நாளா தெரியும் மெட்ராஸ்ல இருக்கிற எல்லா நாளா தெரியும் சுத்த விட்ட.
1: நான் தான் பெரிய ஹோட்டலுக்கு எதுக்குன்னு சொல்லல.
0: மெட்ராஸ்ல எல்லா ஹோட்டலும் தான் பெரிய ஹோட்டல். எந்த ஹோட்டலுக்கு ஏத்து அப்படின்னு
1: சொன்னா வீட்டுக்கு எதுக்கு ஹோட்டல்
0: சொல்லலையா? அதச்சி தக்கியாருங்க. முதல்ல மூஞ்சிய மகர கட்டையும் பாத்தீங்களா, இம்மா பெரிய வாயத்தாரு பூசணிக்கா உங்களை எல்லாம் வச்சு இஸ்தியம் உடனே புண்ணா போச்சா. இறங்க
1: திரும்ப முடியும் பேசுறான் பேச்சு. ஏ வாட்ச்மேனே கொஞ்சம் வெளியே வாப்பா.
0: வாட்ச்மேனா? என்ன வேணும் உனக்கு?
1: ஐஜிய பாக்கணும்.
2: சென்ட்ரி.
0: அம்மா
2: யார் அவங்க?
0: குமாரசாமி அக்கா பையன். இன்னொருத்தர் வந்திருக்காருமா?
2: குமாரசாமி அக்கா பையனா? சரி வர சொல்லு.
3: என்ன
2: ஒரே குழப்பமா இருக்கு செட்டியா?
1: என் பேர் மாரசாமி செட்டியார்.
2: ஒண்ணு இல்லப்பா.
1: என்ன
2: செட்டியா இருக்கு, குமாரசாமியோட அக்கா பையன்னு சொல்லி நீங்க வந்து இருக்கீங்க, இப்ப இந்த ஆள் இப்படி சொல்றாரு?
1: எங்க மாமாவுடைய அக்கா பையனா? ஏமா இவன் சுத்த பிராடுமா? எங்க மாமா கூப்பிடுங்க, நேரம் நேரம் வச்சு விசாரிப்போம்.
2: மாமா இங்க எங்கயா இருக்காரு? பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர் இங்க விட்டுட்டு ஊருக்குள்ள போயிருக்காரு.
1: என்னது எங்க அக்காவுக்கு உடம்பு சரியா? ஏமா அந்த அம்மா ஒரு வண்டி சாணி அள்ளி போட்டுட்டு ஆட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்குமா?
2: என்னப்பா குழப்பறீங்க, என்ன செட்டியா இது?
4: ஒரு நிமிஷம் போடுங்கம்மா, இப்போ வந்துடுற.
1: பாத்தீங்களா பாத்தீங்களா, பயந்து ஓடுற பாருங்க.
4: அம்மா எங்க மாமா பேசுறாரு.
2: குமாரசாமி.
1: எங்க மாமா? மாமா மாமா.
2: ஆமா உங்க மாமா தான் பேசுறேன். ஹலோ சொல்லுங்க. நான் தான். ஆமா. ஆ ஓஹோ அப்படியா? சரி சரி சரி.
1: இருக்கு பா, பாத்தீங்களா சொன்னாரா?
2: அவர் என்ன சொன்னார்னா, உங்க பெரியம்மா பையன் சின்ன வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போனானே.
1: ஆமா பழனிசாமி.
2: அவன் தான்
1: எது? பழனிசாமியா? எங்க அண்ணன் பழனிசாமியா? அண்ணே அண்ணே போதுமுடே, நம்ம பிரிஞ்சது போதுமுடே. இதுக்குதான் அவள உரிமையோட அடிச்சு அனுக்கி. என் தங்கமே என் தங்கமே. ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச?
4: அப்புறம்
1: பங்காளி இது யாரு தெரியுமா? நம்ம மாமா பொண்ணு அழகி. ஏன் உனக்கு இவன்
5: ஆஹா, இவன் கலரையும் பர்சனாலிட்டியும் பார்த்து கவுந்துருவா போல் இருக்கு.

0: கலாச்சார பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: பாண்டு பேபி,

0: என்னப்பா என்னாச்சு?
1: மாத்தா வேற சொல்லி ஊரையே பத்திட்டு இருந்தா.
2: யாராவது கிட்டத்துல வந்தீங்க, நடக்கிறதே வேறடா, என்ன ஓட விடுங்கடா, கிட்டத்துல வராதீங்கடா, ஒரே குத்தா குத்தி விட்டா இப்படா.

0: ஆறு மாசமா மழை இல்ல, சகார பாலைவனமா இருந்த இடத்த சக்குன்னு ஒரு ஊத்து குத்துற, தண்ணி வந்துருச்சே ஆத்தா.
1: ஆத்தா உன் மகிமையே மகிமை ஆத்தா, ஊத்து இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துட்டியா ஆத்தா?
2: ஆத்தா படையப்பா படம் பார்க்க வந்தது நீயே, உண்டியல்ல வந்து விழுந்தது நீயே, இன்னைக்கு ஊத்து தண்ணிய காட்டுறது நீயே, எங்க நிரந்தர ஆத்தாவும் நீயே.
3: என்ன மறுபடியும் ஆத்தா ஆக்கிட்டாங்களே, என்னமோ ஆத்தா தண்ணி உருவத்துல வந்து என் உயிரை காப்பாத்திட்டா, கொஞ்ச நாளைக்கு இப்படியே ஓட்டுவோம்.
4: பக்கடு பக்கமே கேடாவோ கேடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ.

சதுரங்க பக்கம் வந்து ராகம் பாடு. ஏ ராத்திரிக்கு நீ இருந்தா குளிர்வா

0: சார் ஆட்டோ வாங்க போறீங்க?
1: அதெல்லாம் இல்ல, 1 hour ஆட்டோ வருமா?
0: 24 hours வரும். பாலி கிளினிக் மாதிரி எங்க போறோம்?
1: எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருந்தா போதும்.
0: இங்கேயே இருக்கணுமா? ஆனா நான் மீட்டர் போடுவேன் சார்.
1: போட்டுக்க. சரி, இந்த சைடு ஸ்கிரீன் எல்லாம் வேலை செய்யுமா?
0: எட்டு விட்டா ஃபுல்லா முடிக்கும்.
1: ஐயோ, அதான் எனக்கு வேணும்.
0: எது கேக்குறீங்க?
1: என் கூட ஒரு பேசஞ்சர் ஸ்டே பண்ணுவாங்க.
0: பேசஞ்சர் உள்ள ஸ்டே பண்ணுவாங்களா? யார் அந்த பேசஞ்சர்?
1: ஒரு நிமிஷம்,
0: அந்த பொண்ணு நீ என்னடா பண்ண போறீங்க உள்ள?
1: அது ஒண்ணு இல்ல, லாஜிக் எஜின் போனா போலீஸ் தொல்ல.
0: அதுக்கு
1: சரி, சொகுசு பங்களா போலான்னா இன்டர்நெட் மூலமா போலீஸ் புடிச்சிடறாங்க.
0: அதுக்கு
1: அதான் சிபிஎன் பஸ் தான் இது உள்ள.
0: நீ லவ் பண்றதுக்கு ஆட்டோ என்ன லாட்ஜாரா? சார், உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது, பட் இதோட கொஞ்சம் பெரிய இடமா இருக்கும். போன் ஃபேன் எல்லாம் கூட இருக்கும், டபுள் பெட் எஃபெக்ட் கூட இருக்கும். அந்த இடம் உங்களுக்கு ஓகே?
2: ஐயோ சூப்பர், அந்த இடத்தை காட்டு.
0: காட்டுறேன்.
2: ஐ பெட், ஸ்கிரீனு, ஆ ஃபேனு, ஓஹோ போனு, அடடா மல்லிகை பூவு. ஆ சார், நீங்க சொன்ன எல்லா வசதியும் இருக்கு. இது என்ன வண்டி சார்?
0: பத்தி எல்லாம் உனக்கு என்னடா கவலை?
1: எல்லாம் சரி, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஒரு ஏசி இருந்தா நல்லா இருக்கும்.
0: ஏசி தானே?
1: அதோ பார்.
3: ஐயோ, சொகுசு பங்களாக்கு போலாம் சொன்னே கேட்டியாயா?
1: சீப்பா இருக்கும் நினைச்சேன், இங்க சீப்பா இருக்கும் நினைச்சேன்.
3: இப்ப ஜீப் லைட் வந்து விட்டுட்டியா?

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: We're gonna blow the speakers, baby. Once again, Vijay Anthony.

0: ஒரு நாள் பணத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு இந்த கதி. உங்களை வச்சு ஊருக்கா கூட போட முடியாது.
1: பேசுவப்பா. ஏன் பேச மாட்ட? முன்னால இருக்க வாயில மூணாறு மாதிரி வாந்தியும், பின்னால இருக்க வாயில பாலாறு மாதிரி பேதியும் கேப்ப விடாம ஆப்ப வச்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு எகத்தாளம் கேக்குதாக்கும்.
0: அப்படி இல்ல ஏட்டையா, நமக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போதுதான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அடிக்கடி ஜூஸ் ஹார்லிக்ஸ் குடிச்சிட்டே இருக்கணும்.
1: இதப்பா, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. போடு சக்கரைகளை போடு. இன்னொரு கரண்டி போடு.
0: ரொம்ப சக்கரை கூடாது, சக்கரை வியாதி வந்துடும். 1 hour கொடுத்துடுவேன். நாம பாடியில லிக்விட் ஏத்திக்கிட்டே இருக்கணும்.
1: மலை எவ்வளவு அருமையா ஆறுதலா பேசுறப்பா நீ. பேஷண்ட பாக்க வர்ற ஒவ்வொருத்தரும் கை நிறைய பழத்தை கொண்டாந்து கொடுப்பாங்க. நீ பேஷண்ட்கிட்ட இருக்க பழத்தை புடிங்கி ஜூஸ் போட்டு குடிக்கிறியே. உன்னெல்லாம் யாரையா இங்க வர சொன்னா? யார் வர சொன்னா?
0: லூஸ் மாதிரி பேசாத ஏட்டையா. உன்னை எவன் பாக்க வந்தது? இன்ஸ்பெக்டர் தான். நீ உயிரோட இருந்தா மெமோ கொடுத்துட்டு வர சொன்னாரு, இல்லன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கிட்டு வர சொன்னாரு.
1: அதுதானே, நீயாவது பாசத்தோட வர்றதாவது. இந்த பாருப்பா, நீ அன்னைக்கு ரயில்வே கட்ல அத்தை ராத்திரி அத்துவிட்டு போனனாலதான் எனக்கு இந்த நிலைமை. செஞ்ச பாவத்துக்கு நீ பரிகாரம் செய்யணும்னு நினைச்சினா டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் கொடுத்து ஏட்டையா பாடி கண்டிஷன் நல்லா இருக்கு, அவர் பதவி ஏத்தவன ஏட்டையா தொழில சீரும் சிறப்புமா செம்மையா வந்து செய்வாரான்னு போய் சொல்லு. இதுதான் நீ எனக்கு செய்யற கைமாறு.
0: ஆகட்டும்,
2: தெரியல. இது கூட பரவாயில்லைங்க, பச்சை குழந்தை குடிக்கிற பால இந்த படுபாவி பையன் ஃபீடிங் பாட்டிலோட புடுங்கி குடிச்சிட்டாங்க. என் குழந்தை ராத்திரி எல்லாம் பால் பாலுன்னு அழுதுகிட்டே இருந்துச்சுங்க, ஆனா இவன் குரண்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் பிச்சைக்கார பையன்.
1: டேய் சும்மா இருக்க மாட்டேங்க. வந்தவன் கரெக்டா வாங்கி கொடுத்தா நான் அவன் கூட புடிங்கிட்டீங்க. பெரிய கம்ப்ளைண்ட் பண்றாளுங்க. அவனோட பெரிய அதிகாரி நான் தான். அவன சொல்லி எந்த பிரச்சனை இல்ல, பேசாம உட்காரு.
3: என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். என்ன
1: என்ன சொல்லிட்டு போற அந்த கான்ஸ்டபிள்?
3: இந்த இடத்தை விட்டு எந்திரிச்சாவோ இல்ல ஏதாவது வாய் திறந்து பேசினாலோ கட் பண்ணு சொல்லிட்டாரு.

பிடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

0: ஏன்னா இந்த படத்துல நம்ம பெரிய லெவல்ல பண்றோம். இந்த பட்ஜெட்ல கொஞ்சம் கூட துண்டு விழுந்துடவே கூடாது.
1: குட் மார்னிங்.
2: குட் மார்னிங்.
1: இந்தாங்க.
2: என்னது?
1: இது தட்டு, இது பணியாரம்.
0: அடடா, புட்டு புட்டு வைக்கிறேன்.
1: புட்டி இல்ல சார், பணியாரம்.
0: விடவே மாட்டீங்க.
2: தேங்க் யூ.
1: நானே சுட்டது.
0: ஐயா, எந்த எண்ணெயில செய்த பணியாரம்னு தெரியல. திடீர்னு டைரியா கீரியான்னு வந்து புடிங்கிச்சுனா ஷூட்டிங் பாதியில பாழா போயிரும்பா.
1: அதெல்லாம் எதுவும் பாழாகாது சார். அவங்க சாப்பிடலனாதான் என் மனசு பாழாயிடும்.
0: என்ன டயலாக்டா ஏன்பா, அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா.
1: செட் ஆயிடுமா சார்?
0: அப்படித்தான் மாட்டுங்க.
1: அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ள பணியாரம் பண்ணித்தரேன் சார்.
0: எனக்குமா
2: சார், நீங்க
0: கொஞ்சம்
2: சார்.
0: ஐயோ, ஒரு பணியாரத்தால படம் நிக்க வேண்டாம். எடுத்துக்கிறேமா எடுத்துக்கிறமா
1: சார்.
0: போட்டுறவா?
1: ரம்பா சார்,
0: எனக்கே அறிமுகப்படுத்துறேன். நீ
1: சாப்பிடுது சார்.
0: நான் என்னது வாந்தி எடுக்க நான் சொன்னேன்
1: சார். இந்த சிச்சுவேஷனுக்கு, அதாவது ரம்பா பணியாரம் சாப்பிட்ற அழகு இருக்கு, அதுக்கு ஒரு கவிதை சொல்லுங்க சார்.
0: திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா. இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லி.
1: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
0: ஒன்னு கிலோ ஒண்ணு
1: அதான சார் கவிதை.
0: ஓ, போடு போடு போடு போடு.
1: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
0: அடடே,
1: ஆச்சரியக்குறி.
0: அடடே, நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி, நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு.
1: உங்களுக்கு
0: எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஐயோ, அங்க வைக்காதீங்க.
2: ஏ,
1: கீழே மண்ணு ஒட்டிக்கும்.
0: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
1: தலையிலயும் மண்ணு தானே இருக்கு.
0: டேய், இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்கு. ஆமா, இந்த தட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்க பிரியா?
1: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்கற அதே மரியாதை தான இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
0: அடடடடடடடா, என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி, இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ, துண்ட காணோம்.
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
0: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
0: நான் அங்கிளா.

0: ஐயோ, ஜூனியர் ஆத்தான்னு ஒரு டைட்டில வச்சுக்கிட்டு ஆத்தாவோட நகை, ஆத்தாவோட ட்ரெஸ், ஆத்தாவோட சாப்பாடுன்னு ஜாலியா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்படி காது குத்துற மூக்கு குத்துறேன்னு மூஞ்சவே அக்கு பங்கச்சர் சென்டர் மாதிரி ஆக்கி விட்டாருங்களே.
1: இதுக்கு மேல இங்க இருந்தா உயிருக்கு ஆபத்து, எஸ்கேப் ஆயிட வேண்டிதான். ஜூர்கா, ஆ ஆத்தா ஏன் வெளியே வந்துருச்சு? ஆத்தா எங்க புறப்பட்டீங்க? போகும்போதே கேட்டியா? மூஞ்ச பாரு, நீ போன நேரம் உருப்பிட்ட மாதிரிதான். வாக்கிங் போய்கிட்டு இருக்கயா?
2: ஆத்தா ரொம்ப ஆவேசமா இருக்கா, என்ன இருக்கு? எடுங்க
3: சுமாரியா, ஆத்தா வெயில்ல வாக்கிங் போறாங்களா? அவங்களுக்கு கூட வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சாயா?
2: இல்லையே,
0: எனக்கே தோணலையா? நான் உன்கிட்ட கூட கேட்டனா?
3: கேட்டு கொடுக்கறது நன்கொடை, கேட்காம கொடுக்கறது பக்தியின் அடிப்படை.
0: ஐயோ, இப்ப நான் கூட வச்சுக்கணும். சரி ஓகே, கூட வச்சுக்கிறேன். ஆனா ஒண்ணு, இந்த காது குத்துற மூக்கு குத்துற டார்ச்சர் எல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா,
3: பிடிக்கலையா? குத்தல. நீங்க குடைய பிடிச்சுக்கிட்டா எல்லாத்தையும் நிப்பாட்டிடுறோம். குடை எங்கப்பா? கொண்டா கொண்டா, அங்க பாருங்க.
0: மரண பயத்துல கால் போயிடுச்சு ஆத்தாவுக்கு.
3: அம்பாளுக்கு அம்பர்லா வந்துருச்சு, ஆத்தாவுக்கு கொடை வந்துருச்சு.
0: ஆத்தாவுக்கு ஜுரமே வந்துரும் போல இருக்குடா. ஏண்டா கொடைய கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கொத்துற பாம்ப கொண்டு வந்திருக்கீங்களா?
3: நீ யாரு ஆத்தா? உனக்கு என்ன கொடை?
2: நாகம்.
0: அதெல்லாம் மாதமார்க்கு டக் பேக்கு. இந்த கொடையெல்லாம் கண்டுபிடிக்க முன்னாடி ஆத்தா வச்சிருந்ததுடா. இது அதையே கண்டினியூ பண்ணாதீங்கடா.
3: ஆத்தா பாரம்பரியத்தை மாத்த கூடாதுன்னு தக்காரு மக்காரு பண்ணிட்டாரு.
0: அதெல்லாம் முடியாது, இது ஆத்தா உத்தரவு. இந்த கொடை எனக்கு வேண்டாம்.
3: ஆத்தா ஏன் வருத்தப்படுது தெரியுமா? ஒத்தத்தர பாம்ப கொண்டாந்துட்டியேன்னு வருத்தப்படுது. ஆத்தா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, உத்தரப்பிரதேசத்துல ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ட்ரெயின்ல அஞ்சு தலை நாகம் தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு பப்பரப்பான்னு வந்துகிட்டு இருக்குது. அது கம்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்கின உடனே கபாலத்துல ஏத்திடுறேன்.
0: இப்போதைக்கு கொடைய மடக்கி வைக்க சொல்லு. தர்மகர்த்தா தர்மகர்த்தா, நான் வேகமா வாக்கிங் போற மாதிரி வாகன ஏற்பாடு பண்ணு போதும்.
3: அதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சே.
0: என்னது, டாடாவா டொயோட்டாவா லான்சரா இல்ல மிட்சுபிஷி லான்சரா?
3: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜெமினி சக்கர்ஸ்ல காசு கொடுத்து ஒரு சிங்கத்தை விலைக்கு வாங்கிருக்கோம்.
0: சிங்கமா?
2: அத்தா நீங்களே சிம்ம வாகினி தானே?
0: இவ எவையா சிம்ம வாகினி விஜய வாகினி நேரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா?
3: சும்மா இருங்க சாமி, ஒரு நாலு நாள் பட்னியோட அந்த சிங்கம் நாளைக்கு வரப்போகுது. அது வரைக்கும் பாம்ப நீங்க கொடையா வச்சுக்கிட்டு பக்தர்களுக்கு எல்லாம் காட்சி கொடுங்க. அதை கொண்டாந்து பிக்ஸ் பண்ணியா?

0: அம்மா நீ பாதாள கலியா பத்திர கலியா முண்ட கல்யாணம்னு எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாட்சி போயிட்டு இருப்பமா. என்ன மோம்மா, இந்த பைலட் இருந்து நீதான் என்னை காப்பாத்தணும்.
1: ஐயோ, ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா?
2: கார்
0: வண்டி
2: வச்சிருக்கேன்.
0: வண்டி ஓடுன்னு குத்து மதிப்பா கூட அந்த பள்ளியில சொல்ல முடியலே, குத்து குத்து குத்துறானுங்களே.
3: என்ன தம்பி, ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விறகு பெற்ற பை பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
3: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடவாயிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
3: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
3: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாயா எதுக்கு தரணும்?
3: உங்க ரெண்டு பத்தி விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
3: ஆமா,
0: போடா மொட்டப்பழா.
3: ஏய், 100 ரூபாய் தரல, குத்துல தலை கோயிலுக்குள்ள போய் விடும்.
0: என்னயா சொல்ற?
3: 100 ரூபாய் எடு.
0: இரு இரு, கையடி கையடியா, இந்தயா இந்த போயா.
3: தோண்ட அண்ணா,
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேக்குறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய்டா மெட்ராஸ்ல ஆத்தி.

0: இதுதான் ஜப்பான் கடல், அதோ தெரியுது பார், அதுதான் ஜப்பான் மரம், இதுதான் ஜப்பான் புல்லு, எடுத்து வச்சுக்கோ உபயோகப்படும்.
1: பச்சையா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சப்பான் கடல்ங்கிற சப்பான் மரம்ங்கிற என்ன விளையாடுறியா?
2: அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடு கரண்ட் ரயில் எல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த நமக்கு ஒண்ணுமே காட்ட மாட்டேன்ற மச்சான்.
1: ஏன்ட காட்ட மாட்டேங்கிற?
0: என்ன சொன்ன உனக்கு? வந்தனிக்கே சொன்னல, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும், கவுனு மாட்டணும் சொன்னையா. இந்த மாதிரி காட்டு மரம் அடித்தரமா ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடிதான் காட்ட முடியும். நீ மாத்திரம் சூட்டு கோட்டு போடு, பங்களா எல்லாம்
1: காட்டுறேன். யார பார்த்து காட்டு மராட்டின்னு சொன்ன? நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏன் உறிஞ்சுற? ஒன்ன மாதிரி தான் எல்லாரும் உறிஞ்சினாங்க, எதுக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எத்தனை ஜனங்க கூட்டமான வேடிக்கை பார்த்தாங்க தெரியுமா?
0: இந்த ஜப்பான்ல பயிற்சிக்காரன் சுத்தி கூட தான் 10-15 பேர் கூட்டமா நிப்பானுங்க. உனக்கு போய் என்ன கைடா போட்டானுங்க பார். கண்ட்ரி பட்டிக்காடு பட்டிக்காடு.
1: யாரடா பட்டிக்காடுன்னு? பட்டிக்காடு இல்லன்னா பட்டணம் இருக்காது தெரியுமா? இனிமே பட்டிக்காடுன்னா ஒரே தட்டு பல்ல எடுத்துருவேன். அடி
0: எம் பல்ல எடுத்துருவியா? ஜப்பான்ல மூஞ்சியே பேக்கறதுக்கு ஏற்பாடு பண்றேன்.

0: வணக்கம். வெள்ள வெட்டி சட்டையில ரொம்ப அழகா இருக்கீங்க.
1: ஏண்டா வெள்ள வெட்டி சட்டைக்கு இப்படி ஒரு வணக்கமா?
2: வணக்கம்.
1: வணக்கம்
3: தங்கச்சி. நமஸ்காரம்.
1: வணக்கமா. நீங்க போற வணக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டுது. இருக்கட்டுப்பா, இருக்கட்டுப்பா,
2: ஐயா வணக்கங்க.
1: இருக்கட்டும்ப்பா. ஐயாடி ரொம்ப பளிச்சுட்டு இருக்க போட்டு இருக்க. ஆஹா, இங்கேயே இந்த மரியாதைன்னா நம்ம வேலுக்கிட்ட எவ்வளவு மரியாதை கிடைக்கும்.
4: பஸ் வந்துருச்சு.
5: இது வந்துட்டேனா?
4: சீக்கிரமாமா, நான் போய் பஸ் நிறுத்துறேன். யோ, பாத்து போயா?
6: பஸ் பாத்து தான் போறேன்.
4: ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். அரானா பஸ் மணிக்கிட்டு
6: நித்தியா
4: நீயா
6: மணிரே? ஒரே ஒரு நிமிஷம் தங்கச்சி வந்துருவா.
4: ஏற்கனவே 10 நிமிஷம் வண்டி லேட். இதுக்கு மேல நிக்க முடியாதுப்பா.
6: இருங்கண்ண.
4: அட விசில குடுப்பா.
6: சும்மா இருங்கண்ண. வாமா வாமா, பாத்து பாத்து மெதுவா ஓடி வா. வா வா வா வா மணிரே, இறங்குங்கண்ண. சீக்கிரம் ஏறுமா. மணிரே கோச்சுக்கிறாருல. ஏமா, இவன் பஸ் எடுத்துட்டியா?
7: ஐயோ மறந்துட்டேனா?
6: ஓ, ஒரு நிமிஷம், இதை எடுத்துட்டு வந்துடுறேன்.
4: விசில குடுத்துட்டு பாப்பா.
6: விசில குடுத்தா பஸ் எடுத்துருவீங்களா?
1: என்னால நம்ப முடியல. என்ன மரியாதரா? ஆ வேலே, குட் மார்னிங்.
6: அம்மா லஞ்ச். ஐயோ, தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே.
1: வேலே, நான் சொல்றது ஒரு வேலை காப்பற காரப்பா. இங்கா வா.
6: ஏ ஏ ஏ அம்மா. ஏமா, குடை எடுத்துக்கிட்டியா?
1: என்னைய பாக்கவே இல்ல நீ. நீ என் மேல மிதிச்ச கூட நான் கவலைப்படலடா. எப்ப வந்தேன்னு கேட்ட பத்தியா? அதுதான்டா என்ன கொள்ளுது.
6: சரிடா பழனி, தங்கச்சி பஸ் ஏத்தி விடுற அவசரத்துல என்ன நடந்துச்சுனே தெரியல. அவன் என்ன நடந்துச்சு?
1: நீ என் மேல ஏறி நடந்த, அதுதான் இங்க நடந்துச்சு.
6: ஓ, அதான் இந்த சேரா.
1: தரைக்கு மனுஷனுக்கு வித்தியாசமே தெரியாம மிதிச்சுட்டு போறிய. எப்படி அது
6: மிதிச்சனா?
1: மிதிச்ச நாவா? பத்து தடவை பாத்து போ பாத்து போன தங்கச்சி சொன்னையே, ஒரு தடவை என்னைய பாத்தியாடா? அது நாலாவது தடவை யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒரு அண்ணன அண்ணேனு கூப்பிடுறான். தங்கச்சி இல்ல, நீ உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்த, அப்பதான் உனக்கு நல்லது.
6: சரி சரி, பிசினஸ் நேரமாச்சு, சீக்கிரம் கிளம்புற வரைய பாரு. பார், அவளுக்கு 40 டியூப்லைட் ஆச்சு வித்தாகணும்.
1: அப்படியே என்னையும் சேர்த்து வித்துரு
2: அண்ணே.
1: பாப்பா,
2: சட்டை எங்கனே வாங்கினீங்க? சூப்பரா இருக்கு.
6: என்னடா
1: பொறுக்க.

மாப்பிள்ளை அப்படிதான்டா கேட்கும். கரெக்டா கேட்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: சரி, ஏண்டா பகல்ல தூங்குற?
1: ராத்திரி பூரா வேலைண்ணே.
0: ராத்திரி பூரா வேலையா? என்ன லாரிக்கு மூட்டை ஏத்துனியா? ஒரு ஓரமா ஒத்த வச்சு நின்றுட்டு இருந்த.
1: ஞான தடவை வச்சு தெரியுமா?
0: வாச்சியா? ஆமா, இவர் பெரிய திருவாரூர் ராஜ்யத்துல புள்ள உட்காந்து நிமிந்தெல்லாம் வாச்சிட்டாரு. ஏய், வீட்டை பாத்துக்க, நான் கடைக்கு போயிட்டு
1: வரேன். நீங்க கடைக்கு போலாமா?
0: ஏ, நாங்க கடைக்கு போனா கடைக்காரன் தரமாட்டானா?
1: தருவாண்ணே. என்ன இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்க உப்பு தண்ணி வளர்ந்தவ, நான் இருக்கும்போது நீங்க போலாமா? காசை கொடுங்க, நான் வாங்கிட்டு வரேன்.
0: நீயா? போதும்பா, ஒரு தடவை வாழைப்பழம் வாங்கிட்டு சொல்லிட்டு நான் பட்ட அவஸ்தை, அதுக்கு இன்னும் எனக்கு விடையே தெரியல. இனிமே காசு கொடுத்து உங்ககிட்ட எதையுமே வாங்கிட்டு சொல்ல மாட்டேன்.
1: ஒரு தடவை தப்பு பண்ணிட்டேன், நான் சின்ன வந்தானே, நீங்க திருத்தப்படாதா?
0: உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க, உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா?
1: என்னென்ன பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க? நான் திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க கூடாதா?
0: சரி, இந்தா.
1: என்ன வேணும்?
0: ஒரு வெத்தலை வாக்கு வாங்கிட்டா.
1: என்ன குரு கொடுங்க.

0: என்னண்ணா
1: வெளிய உட்காந்துருக்கீங்க? சாப்பிட்டேன், இந்த வெத்தலை பாக்கு வாங்கிட்டு சொல்லி நாதசா அனுப்பியிருக்கேன்.
0: நாதசா? அவனை அனுப்பிச்சுங்க, அவன் ஒரு மாதிரி ஆனாச்சே.
1: அவன் இப்பெல்லாம் அப்படி இல்லப்பா, அவன் திரும்பிட்டேன்னு அவனே சொன்னான்.
0: அவனே
2: சொன்னான்?
1: என்னடா அது, ஒரு வெத்தலை ஒரு பாக்கு?
2: நீங்க தானே ஒரு வெத்தலை ஒரு பாக்கு சொன்னீங்க.
1: ஆமா, நான் தான் வாங்கிட்டு சொன்னேன்.
2: அது என்ன டப்பாவில
0: சுண்ணாம்பு?
1: இந்த ஒரு வெத்தலையும் ஒரு பாக்கியும் போடுறதுக்கு இந்த டப்பாவில சுண்ணாம்பு.
2: ஆறு சரி, விவரமான பையன், நான் சொல்ல உக்கார்.
1: என்ன விவரம்
2: உக்கார்?
1: அது என்ன வாயில?
2: வாயிலையா?
1: ஒண்ணு இல்லையே, நல்லா வாய் தர.
2: என்ன
1: காசு இல்லடா, என்ன உடுங்கடா.

0: ஒரு கதை அந்த மூணு படமா ரிலீஸ் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்த படத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. கதையே காணமாடா, கதையே காணமாடா.
1: சார், என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்கு சார்.
0: அப்படியா? என்னடா ஈக்குவலா உட்காந்துருக்க? சரி சொல்லு சொல்லு, என்ன கதைன்னு கேட்போம்.
1: ஓப்பனிங்ல ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: டேய், ஓப்பனிங் க்ளோசிங் எல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்? நீ கதையை மட்டும் சொல்லு.
1: அழகான கிராமத்தை காட்டுறோம்.
0: அழகு அழகு இல்லன்றதெல்லாம் நானும் கேமராமேனும் டிசைட் பண்ண முடிய மேட்டர். அதுல நீ தலையிடாத. கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: கிராமத்தை காட்டுறோம்.
0: ஏய், கிராமம்ங்கிறது லொகேஷன். அது கதையா? அது கதையா? அது நானும் ஆர்ட் டைரக்டரும் பேச வேண்டிய மேட்டர். நீ கதையை சொல்லு, கதையை சொல்லு.
1: சரி காட்டுறோம்.
0: காட்டுறோம்ங்கிறதுல என்ன கதை இருக்கு? என்ன கதை இருக்கு? நீ அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ற. கீழே உட்காரு, கீழே உட்காரு. உன் பொசிஷனுக்கு போறியே. ஆஹா, ரொம்ப குளிக்கிற சீன் இன்னைக்கு எடுக்க போறேன். நான் வைக்க போற பிரேம்ஸ் பார்த்து அப்படியே ஆடியன்ஸ்ல ஆனந்த கூத்தாட போறானுங்க.
1: சார், ரொம்ப குளிக்காது.
0: ஏன் குளிக்காது? ஃபுல் சீன் சொல்லிவிட்டியா?
1: அது குளிக்காது சார்.
0: ஏயா குளிக்க மாட்டேங்கறாங்க?
1: அதுக்கு ஜலோசம் பிடிச்சிருக்கா? பச்சத்தண்ணில குளிக்காதா? ஆவி பிடிக்கணும்ங்குது.
0: இந்த வீட்டுல ஏன் அப்படி ஆவி இருக்கலையா? ஏதாவது ஒண்ணு புடிச்சு தொலைக்க வேண்டியதானே. டார்ச்சர்.

இப்படி ஜோடு.

0: ஓகே அசன்ஸ் பாய் த பாய். புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
1: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
0: எங்க சொல்லு,
1: முதல்ல அவரை பேச சொல்லுங்க.
0: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
2: நீங்க ஒரு கேனா.
0: என்ன
1: பண்ற? அந்த இடத்தை நல்லா தொடச்சு தோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
0: ஐயோ, கான்ஸ்டபிளா போய் இன்ஸ்பெக்டர் ஆவறா? ஏகாம்பரம் அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்க.
3: வெல்கம். தேங்க் யூ வெரி மச். ஸ்காட் சல்யூட்.
4: ஒரு உயர் அதிகாரி வரும்போது சல்யூட் எடுக்கணுங்கிற அறிவில.
0: எஸ் சார்.
4: சல்யூட் இன் யுவர் ரைட் ஹேண்ட்.
0: ரைட் சார்.
4: ஃபாலோ மீ. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இது வரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது முக்கியம். ஓசியில டீ குடிக்கிறவங்க, வண்டி கடையில எச்சி பிரியாணி சாப்பிடுறவங்க, மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க, எல்லாத்துக்கும் மேல பிச்சைக்காரர்கிட்ட பணம் புடிங்கி திங்கிறவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இது வரைக்கும் ரவுடிங்களை பார்த்து நீங்க பயந்தது போதும், இனிமே ரவுடிங்க உங்களை பார்த்து பயப்படணும். அந்த மாதிரி நீங்க நடந்துக்கணும். இந்த ஊர்ல யார் யார் மேல என்னென்ன கேஸ் இருக்கு, டோட்டல் ரவுடிங்களோட லிஸ்ட், நாச்சியார் பொறுத்தவரை அத்தனை டீடைல்ஸ் இன்னும் 5 நிமிஷத்துல என்னுடைய டேபிள் மேல இருக்கணும். ஓகே
0: ஓகே சார்.
4: அத இந்த என்கவுண்டர் ஏகாம்பரம் கிட்ட கொடுத்துருங்க.
0: ஐயோ, கூப்பிடுறானே கூப்பிடுறானே, தனியா கூப்பிடுறானே. கான்ஸ்டபிளா இருக்கப்பவே கை நிட்டுமா, இப்ப இன்ஸ்பெக்டர் ஆயிட்டான், என்ன பண்ண போறானோ? அப்படி ஐயனாரே குலதெய்வமே, உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. சார் மலை நல்லா இருக்கிய, மலை
4: மலை இல்ல மருத மலை. ஆமா, புதுசா வேலைக்கு வந்த போலீசுங்க எல்லாம் டீ வாங்கிட்டு வர சொல்றியாமே?
0: நோ சார், ஏற்கனவே போலீஸ்காரங்களை பூரா மாமா மாமான்னு மணிக்கூர் முறை சொல்றாங்க, இப்ப நீங்களே அதை கன்ஃபார்ம் பண்றீங்க சார், என்ன சார் நியாயம் அது?
4: ஏன் செய்ய மாட்டியா?
0: நோ சார், நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு எந்த கிறுக்கே சார் சொன்னா, நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் இந்த ஏகாம்பரம் சின்சியரா சீரியஸா செய்வார் சார். வர்ற சார்.
4: ஏகா
0: சார்,
4: செட் இன் பண்ண மட்டும் போதாது, நியாயமா
0: ஜிப்பும் போடணும் சார்.
4: முதல்ல ஜிட் போடணும்.
0: ஐயோ, ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார், இந்த ஜட்டி மேட்ரு நமக்குள்ளே இருக்கட்டும் சார்.
4: அது நீ நடந்துக்கிற பொறுத்து இருக்கு.
0: முதல்ல கந்து வெட்டி காத்து கடனை வாங்கி நாலு ஜட்டியை வாங்கிடணும்.

0: வந்ததே லேட்டு, இதுல ஸ்லோ மோஷன் வேறயா? வாங்கடா.
1: வெல்கம் முஸ்தி வேலன் போலீஸ் போர்ஸ்.
2: எஸ் சார்.
1: அவசர போலீஸின் பேரை வச்சுக்கிட்டு ஏம்ல எம்பிட்டு லேட்டு?
2: வார வழியில லீக் ஆகி போச்சு சார். ஆயில அல்லோலப்பட்டு அடைச்சு வாரத்துக்கு லேட் ஆகி போச்சு சார். டீசல் எல்லாம் வண்டி பாதியில நின்னு போச்சு சார். எல்லாருமா சேர்ந்து இருக்கிற சில்லறையெல்லாம் பிறக்கி போட்டு அரை லிட்டர் டீசல் ஊத்திட்டு அவசரமா கிளம்பி வந்திருக்கோம் சார்.
1: போலீஸ் எப்பவுமே கடைசியா வர்றதுக்கு இம்பிட்டு காரணம் இருக்கா?
0: இன்சே டிபார்ட்மெண்ட் ரைஸ் இதெல்லாம் பப்ளிக்ல பேசாதீங்க, அப்ப நம்ம மேல இருக்க பயம் போயிடும். ஏற்கனவே அவங்க நம்மள ரொம்ப கேவலமா
1: நினைக்கிறானுங்க. கேவலமானவன் சொன்னவனதான் ஞாபகம் வருது.
2: வணக்கம்.
1: இன்றைய முக்கிய செய்திகள். ரவுடிகளுக்கும் காட்டுப்பாக்கம் காவல்துறைக்கும் இடையே நடந்த மோதலில் கான்ஸ்டபிள் மாசாணமூர்த்தி ரவுடிகளால் சுடப்பட்டார்.
3: பட்டப்பாளைய போய் சொல்லுங்களே சார், உங்க மாசாணமூர்த்தி உங்க முன்னால மால மாதிரி நிக்கிறேன் சார்.
1: வேற யாருக்காவது ப்ரமோஷன் வேணுமா?
0: ஏனி வேணா இன்சே, தோ இவனுக்கு ரெண்டு பேர் வேணா கொடுங்க. இதுக்கு அப்புறம் இவனை திருடன ஓடி துரத்தி புடிச்சலாம் ப்ரமோஷன் வாங்க முடியாது. குண்டடி பட்டு சீழ் புடிச்சு வேணா வாங்கலாம்
3: சார். கமிஷனர், ஐஜி, டிஐஜி, இவங்க காலையெல்லாம் இருந்து கிடைக்காத ப்ரமோஷன் உங்க கையால கிடைக்குது நினைக்கிறப்பது.
0: அதான் அவார்டு வாங்கிட்டல. அப்புறம் என்ன அண்ணாந்து படுத்துன்னு ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி நடிக்கிற பைப்பாடையா பரலோகம் போயிட போற?
3: ஒண்ணு மட்டும் சொல்லுங்க சார்.
0: இன்சே இவன் அடங்க மாட்டான், இன்னொரு கையில சுட்டுருங்க. இன்சே
3: நோ நோ நோ, நீங்க சாதாரண போலீஸ் இல்ல சார், வஸ்தி போலீஸ் சார்.

0: டவுட் நம்பவே முடியலையா?
1: மாப்ள
0: பச்சை சட்டை, கூலிங் கிளாஸ், புது ஷூ.
1: மம்மி ஆசீர்வாதம்.
2: ஏதாவது பொண்ணு கிட்ட வகையா சிக்கிக்கிட்டியா?
1: எஸ்.
2: யாரா?
1: மாப்ள லைஃப் இன்சூரன்ஸ் விஷயமா அடிக்கடி ஒரு பொண்ணு போன் பேசுவாள மாப்ள.
2: ஆமா,
1: அந்த பொண்ணு லைஃப் பார்ட்னரா, போன்லயே செட் ஆயிட்டா.
2: சரி, அந்த பொண்ணை மீட் பண்ணிட்டியா?
1: இல்லடா.
2: அவளோட போட்டோ வந்து பாத்திருக்கியா?
1: சர்ப்ரைஸ் பெறும், அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் அன்னைக்கு தான் நேர்ல மீட் பண்ணலாம்னு இருக்கேன்.
3: மாப்ள நேர்ல முக்கியம் இருந்தா என்னடா பண்ணுவ?
2: போட்டோண்டா பாம.
3: அதேதான் சொல்லி சமாளிச்சிடலாம்.
2: சரி, அந்த பொண்ணு என்ன கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வரேன்னு
1: சொன்னா? ஒயிட் கலர் சுடிதார், பிரவுன் கலர் ஹேண்ட் பேக். மாப்ள
4: ஏய், வந்துட்டானான் கேளு. டிராவலிங்ல இருப்பார்ல.
2: ஏய், அந்த பொண்ணு பாரு.
4: லவ் பண்றதுக்கு முன்னாடி ஓவரா தான் மரியாதை குடுக்குற.
1: இவளே தான்டா உன் தங்கச்சி, சூப்பரா இருக்கல. மாப்ள இப்ப என்ன பண்றது?
2: குட்டையை கொலை பண்ணவனே கேளு.
1: டேய், என்ன பண்றது? டேய் டேய், கருமம் புடிச்சவனே, மரியாதை ரெடி ஆகிட்டு இருக்க?
3: யோசிச்சுட்டு இருக்கேன், சுத்தி வா.
1: நான் தான் வந்துட்டேன்.
5: இவன் என் ஃப்ரெண்ட் ரம்யா.
1: ஹலோ, வணக்கம். இவங்கெல்லாம் என்னோட
5: ஃப்ரெண்ட்ஸ்.
1: நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்க கோயில நடக்குதுன்னு நினைக்கும் போது.
2: என் பேர் சிவகுமார்.
1: கண்டிப்பா
5: நம்ம ஆல்ரெடி கமிட்டட்.
2: ஓகே, ரைட்.
1: இன்னொன்னு தெரியுமா? நீங்க இவ்வளவு கலரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க.
5: நீங்க இவ்வளவு கருப்பா இருப்பீங்கன்னு நானும் எதிர்பார்க்கவே இல்லை.
2: எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க?
4: 7 வருஷமா லவ் பண்றேன்.
2: எத்தனாவது லவ்?
4: ஹலோ, ஃபர்ஸ்ட் லவ்ங்க.
2: ஏங்க, ஒரு பொண்ணு 7 வருஷமா ஒரே பையனை லவ் பண்றது இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
1: என்ன
5: ஆச்சரியம்?

0: வானாக்கு பின்னால எத்தனை போனும் எத்தனை ப்ரோக்ராம். டயர்டாயி போச்சுடா சாமி. டேய்
1: என்னண்ணா,
0: கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுறா.
1: கொண்டுறேன்.
0: ஊத்து ஊத்து ஊத்து. என்ன அது? ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா. எப்பா வேலை, நீ இங்கதான் இருக்கியா? உன்னை எங்க எங்கயா தேர்றது? ஆமா, என்ன டீ கடையில மூடி கிடக்கு? இது என்ன வேணு? வேன்ல டீ விக்கிறியா?
2: டேய் என்ன நக்கலா, என்னைய பார்த்தா வண்டியில டீ ஆவற மாதிரி மாதிரியா இருக்கு. நான் பகவதியோட பரம்பரை. சின்ன பகவதி.
0: சின்ன பகவதியா?
2: புரியல. குட்டி தாதா
0: எங்க ஊர்ல. ஐயோ, கேப்பா தாதா முகரைய பாரு.